சோனா எஃப்எம் 107.8 சம

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அருள் மணக்குது.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

துடிக்கின்றதே, என் நேரமும் உமை காண துடிக்கின்றதே. நான் வாழும் நொடியெல்லாம் வாடியே போகும், வாஞ்சை மலரதனை காணாமலே. முகமது

மறைந்தோடும் திருநபியின் திருக்காதலை நாம் ஏந்தினாள். இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்ற

0: ஆடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: எதையும் உடனுக்குடன் செய்தால் அந்த செயல் கண்டிப்பாக வெற்றி பெறும். இன்னைக்கு திங்கட்கிழமை வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் திரும்ப லூப் மூட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு திரும்ப இப்போலேருந்து வந்துட்டு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்குன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருப்போம். என்ன பண்ணுறது, வீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நாங்கள் அப்படி தாங்க இருந்தாகணும். அதனால இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன பழக்கம் இருக்குதுங்க. என்ன பழக்கம் அப்படின்னா, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை கடத்தி போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த அப்புறம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காலையில் அலாரம் அடிக்குது, இன்னும் 5 நிமிஷம் தூங்கினா பரவாயில்லையே அப்படி மாதிரிலாம் வந்துட்டு சொல்கிறோம். அந்த 5 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுது, அப்புறம் அவசர அவசரமாக கிளம்பி வந்துடுறோம். அதே மாதிரி ஒரு நல்ல ஐடியா தோணுது அப்படின்னா, சரி நாளைக்கு ஆரம்பிக்கலாம், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி அதை விட்டுறமே தவிர அதை உடனே வந்துட்டு பண்ண மாட்டோம். அதை உடனே பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன விஷயத்தை நோக்கி போகிறோமோ அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் சரி உடனே முடிவெடுங்க, உடனே அதை செயல்படுத்துங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C இருந்திருக்குது. இன்னைக்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், காலையிலேருந்தே மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவின் முதல் பெண் வீராங்கனை யார்? இந்தியாவின் முதல் பெண் வீராங்கனை யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய மதுரை மல்லி சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: சூப்பரான சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ நம்ம வீட்டுல சமையல் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், முக்கியமான தக்காளி சாம்பார் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சாம்பார் இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் இல்லாம இருக்காது. என்ன அப்படின்னா தேங்காய் தான். தேங்காய் நல்லா அரைச்சி அதை வந்துட்டு நல்லா தனியாக்கி அதை வந்துட்டு குழம்புல போட்டு நல்லா சமைச்சாங்களா தான் வந்துட்டு அந்த டேஸ்ட் தனியா வரும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயில என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்ல போறேன். இப்போ வந்து இந்த தேங்காயில முக்கியமாக உடலுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த தேங்காயில இருக்கக்கூடிய கொழுப்பு உடலுக்கு நல்ல ஆற்றலை வழங்கிட்டு வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால தேங்காய் சதை வந்துட்டு நார்ச்சத்து கொண்டதாக இருக்கிறதுனால இது செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தேங்காயில மேங்கனீஸ், செம்பு போன்ற தாதுக்கள் இருக்குது. அதே மாதிரி நீர் மற்றும் சில எலக்ட்ரோலைட்டுகளுமே இருக்கிறதுனால உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுது. சமையலில் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயில் அதிக அளவு சேட்டர்டு ஃபேட் இருக்குது அப்படிங்கிறதுனால அளவோடு பயன்படுத்துறது கண்டிப்பாக ஒரு நல்லதான விஷயமா இருக்கும். முக்கியமாக தேங்காயை அளவோடு காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள் போன்ற பல்வேறு உணவுகளோடு சேர்த்து சாப்பிடுவது சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். நம்முடைய ஹெல்த்துக்குமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு டாக்டர்ஸ்மே சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 52 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், வால் கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 38 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 36 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், நாட்டு பாகற்காய் 60 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 98 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், பூஷாவரை 65 ரூபாய், கேரட் 80 ரூபாய், மாங்காய் 40 ரூபாய், பழங்கள்ல வாழைப்பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன்வாழை 60 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 45 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிடுச்சு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் திலக்ஷன் செந்தில்குமாரோடைய அடி விண்மீன் போலவே சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
4: என்னடா?
3: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
4: அப்படின்ற?
3: ஆமா,
4: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
3: ஆமா,
4: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
3: ஏன் சாப்பிட மாட்டாரு?
4: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
5: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சு

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: மாற்றி அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
3: இப்போ உங்களுக்கு கையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க. இது இந்திய பாதுகாப்பு அச்சு நாணய நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு இப்போ அறிவிப்பு வெளியாகிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இந்திய பாதுகாப்பு அச்சு நாணய நிறுவனத்தில் இப்போ காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் நிதியில் 9, HR-ல 4, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் 4, பாதுகாப்பு 3, IT-ல 2 அப்படின்னு மொத்தமா 23 இடங்கள் காலியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி டிப்ளமோ BE, MBA, CA முடித்தவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்க, அப்படி இல்லைனா 18 வயசுலேருந்து 35 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன்லைன் தேர்வு, அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு, ஆன்லைன் டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 200 ரூபாய் கட்டணம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 24/8/2026. எஸ் இன்னைக்கு தான் வந்துட்டு கடைசி நாள், இன்னைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா SPMCIL.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது அப்ளை பண்ண வந்துச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுங்க. இப்போ அடுத்து தான் நம்ம சேலத்தில் நாளைக்கு ஒரு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா, தொப்பூர் துணைமை நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகளானது காரணத்தினால தண்ணீர் பந்தல், தொப்பூர் கேன்டீன், RS, அண்ணா நகர், காமராஜபுரம், உம்மியம்பட்டி, ஜோடுகுழி, தளவாய்ப்பட்டி, தீவட்டிப்பட்டி, எலத்தூர், நடுப்பட்டி, நாச்சனம்பட்டி, முத்தனம்பட்டி, உம்பிகிளிப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஃபன்ச்சு அப்படின்னா மதியம் 1 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளாரே உங்களுடைய வேலையத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக சூப்பரான இன்னொரு அப்டேட்டுமே வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சர்க்கரையோடைய விலை இப்போ கிலோவுக்கு 13 ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் டீ காஃபி இனிப்புகளுடைய விலையுமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பண்டிகை நேரத்தில் சர்க்கரை விலை உயர்ந்து வருவதனால மற்ற உணவுப் பொருட்களுடைய விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேசம், ஹரியானா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இப்போ சர்க்கரை உடை உற்பத்திக்கான கரும்பு சாகுபடி 5 கோடி ஏக்கர்ல நடப்பது வழக்கம். ஆனால் பல மாநிலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை, விலை கட்டுப்படி ஆகாதது, வேலையால் கூலி அதிகரிப்பு உள்ளிட்ட பல காரணங்களால கரும்பு சாகுபடி பரப்பு இப்போ குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகளுக்கு தேவையான கரும்புக்கு அண்டை மாநிலங்களை எதிர்நோக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்குது அப்படின்னும், கரும்பு உற்பத்தி குறைவு காரணமாக பல சர்க்கரை ஆலைகள் உற்பத்தியின்றி மூடி கிடக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்க்கரை உற்பத்தி குறைஞ்சிருக்கிறதுனால விலை உயர தொடங்கியிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது நாடு முழுக்கவுமே பண்டிகை காலம் ஸ்டார்ட் ஆகியிருக்குது. ஓணம், விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, துர்கா பூஜை, தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பண்டிகைகளுமே வந்துட்டு வர இருக்குது. சர்க்கரையுடைய தேவை அதிகரிக்கிறதுனால அதோடைய விலையுமே வந்துட்டு கிடுகிடுன்னு அதிகமாக ஆரம்பிச்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.

கடந்த சில நாட்களாகவே இதே மாதிரி தான் வந்துட்டு ஏறத்தாழ வந்துட்டு அந்த வேலையெல்லாம் இருந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் அப்படின் நிலை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. காலையிலேருந்தே பார்த்துட்ருக்கோம், வானம் அப்படியே ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது லைட்டாக வந்துட்டு சூரியன் என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் இப்படி இருக்க போகுது நம்ம சேலத்தில் அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அதே நேரத்தில் நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் கோவை நீலகிரி பகுதிகளிலுமே இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யலாம் அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக கடலோர பகுதிகளுடைய கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவிட்டுருக்குது. இதனால் இன்றைக்கும் நாளைக்கும் கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யலாம் அப்படின்னு சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம சேலத்துலேயுமே இன்றைக்கி ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி இப்போ ஒரு சில நாட்களாகவே டெய்லி நைட் டைமில் ஓரளவுக்கு அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்குது. சேலத்துடைய பல்வேறு பகுதிகளில் ஓரளவுக்கு அப்படியே மழை பரவலாக வந்துட்டு பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் சேலத்துக்கு இனிமேலும் வந்துட்டு மழை அதிகமாக போகுதா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நம்ம சேலம் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 79.21 அடியாகவும் நீர் இருப்பு 41.17 டிஎம்சியாகவும் இருந்து வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 2253 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 2253 கனஅடி அப்படி மாதிரி மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது. இப்போ நீர்வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கம்மியாகி அதாவது 12000 கனஅடியிலிருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி வெறும் 2253 கனஅடி அப்படி மாதிரி தான் இப்போதைக்கு நீர்வரத்து இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் தான் வந்துகிட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இப்போ நீங்க வந்து குரூப் 2 எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே வர 28ஆம் தேதியிலிருந்து இலவச பயிற்சி வழங்கப்பட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு துறை சார்பில் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்க 3523 பேர் வந்துட்டு பயிற்சி பெற்ற நிலையில 563 பேர் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசு துறைகளில் பணியில் சேர்ந்திருக்காங்க. இந்த நிலையில் வர 28ஆம் தேதி காலையில் 10 மணியிலிருந்து குரூப் 2 முதல்நிலை தேர்வுக்கு பதிவு செய்தவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தொடங்கி இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் வகுப்பு நடத்தி அடிக்கடி மாதிரி தேர்வுகளுமே வைத்து உடனுக்குடன் மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களும் அங்கே இருக்கக்கூடிய நூலகத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்களுக்கு 0427240570 அப்படிங்கிற இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது இந்த இலவச பயிற்சி வகுப்பில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 0427240570 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் குகை ஜங்ஷன் சீலநாயக்கன்பட்டி அம்மாப்பேட்டை அயோத்தியப்பட்டினம் பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதிகளை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா இந்தியாவின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேர் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததா தில்லிபுடைய வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் வணக்கம். பொது அன்னபாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற குமரன். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து பாதை இந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் அது பக்கத்துல போட்டு அப்படி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையா வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியா அஞ்சலி செலுத்துறதுக்கு மக்கள் வர்றதுக்கும் போறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாம அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்கள்ல தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்க வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்க கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியா இருந்தோம். இது அகற்றலாமா அப்படின்னு அப்படின்ற மாதிரி எல்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்க கூட சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டா நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரனுடைய காலத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்கள்ல முக்கியமான நாட்கள்ல தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய பணிகள். ஆனா இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க அவரை ஒரு தெய்வமா கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரி

0: மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு மக்கள் இயக்கமா இருந்ததுனால தான் இது நினைக்கிறேன்.
1: நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.
0: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ ஒகேனக்கல்லுக்கு வரக்கூடிய நீர்வரத்து 13,000 கனடியா இப்போ அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுல இப்போ நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 13,000 கனடியா வந்துட்டு அதிகமாக இருக்குது. காவிரி ஆற்றுல 8வது நாளாக பரிசல் இயக்கிறதுக்காக தடையுமே வந்துட்டு நீடிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி கேரளா மற்றும் கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையால கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கபினி மற்றும் KRS உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகமாக இருக்குது. கபினி அணை தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறதுனால அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தை பொறுத்து தமிழக காவிரி நீரில் வந்துட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி திறப்பதும் அதிகரிப்பதும் அதுக்கப்புறமா குறைப்பதுமாக வந்துட்டு இருந்துட்டு வருது. இந்த நிலையில தமிழக எல்லையான பிலிகுண்டுவில் நேற்று முன்தினம் காலையில 10 மணிக்கு வினாடிக்கு 10,000 கனடியாக இருந்த நீர்வரத்து நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு 13,000 கனடியாக அதிகமாக இருக்குது. இதனால ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகமாகி அங்கே இருக்கக்கூடிய 5 அருவி, ஐவர்பாணி, மெயின் அருவி, மெயின் ஃபால்ஸ், சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் 6 பறித்து கொட்டியிருக்குது. இதையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கிறதுக்காக தருமபுரி மாவட்ட நிர்வாகம் 8வது நாளாக நேற்று மட்டும் தடையை நீட்டிச்சிருக்காங்க. அதே மாதிரி வார விடுமுறை அப்படிங்கிறதுனால சுற்றுலா பயணிகள் குவிந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மெயின் அருவி மற்றும் காவிரி கரையோரத்தில் குளித்து மக்களுமே வந்துட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரியும். அதே நேரத்தில் ஒகேனக்கல் நீர்வரத்து அதிகமானுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மீட்டர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்துமே இனி வரக்கூடிய நாட்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா சிவா அவர்கள் வந்துட்டு இரும்பாலை பகுதியில் வந்து அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிவா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரணுடைய அடி ராட்டின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்குமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனும் தேவர் உதவி அப்படி ரொம்ப சௌரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு சில வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு
6: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா. அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொது நலன் கருதி சோன எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காக வியூ சூப்பர் நான் அப்படியே தங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, அதோடைய நீரிருப்பு 19 நாட்களில் 14 டிஎம்சி வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவுடைய கபினி அணையுடைய நிரம்பக்கூடிய தருவாயில் இருந்ததுனால கடந்த 1ஆம் தேதியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்குது. தொடர்ச்சியாக வந்துட்டு நீர் கடந்த 4ஆம் தேதியிலிருந்து மேட்டூர் அணைக்கு வந்துட்டு இருக்குது. அதுக்கேற்ப 73.02 அடியாக இருந்த மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் 35.35 டிஎம்சியாக இருந்த அணையுடைய நீரிருப்பு படிப்படியாக வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சிருக்குது. நேற்று காலையில் வினாடிக்கு 12,883 கனடியாக இருந்த நீர்வரத்து சாயங்காலம் 4 மணிக்கு 13,538 கனடியாக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சாயங்காலம் அணையுடைய நீர்மட்டம் 86.83 அடி, நீரிருப்பு 49.09 டிஎம்சியாகவும் இருந்திருக்குது. அணையிலிருந்து குடிநீருக்காக 2,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்குது. கடந்த 19 நாட்களில் அணையுடைய நீர்மட்டம் 13 அடி, நீரிருப்பு 14 டிஎம்சியாக வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி இப்போ வந்து மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி திறக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக விவசாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் வந்துட்டு இருக்கும். இப்போ விவசாயத்துக்கு வந்துட்டு நம்ம இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்குது இல்லையா, இதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக செலவாகிற மாதிரியான விதைகள் போட்டு அதுக்கான ஒரு சாகுபடி நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான விவசாயம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோன எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 11 மணிலேருந்து 12 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய வாழ்வின் தொடக்கம் விவசாயம் நிகழ்ச்சியை கேளுங்க. பத்மாவதி மேம் அவங்க கூட உங்களுக்காக விவசாயம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் குறிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம் நம்மளுடைய சோன எஃப்எம்ல திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பத்மாவதி அவங்க கூட. இப்போ அடுத்ததா இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, மழை வெள்ள பாதிப்புக்கு காரணம் இயற்கையா மனித செயல்பாடுகளா, மழை வெள்ள பாதிப்புக்கு காரணம் இயற்கையா மனித செயல்பாடுகளா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டேன் ஜெய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டிருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. சேலம் மாநகராட்சி சூரமங்கலம் மண்டலத்தில் நடைபெற்று வரக்கூடிய வளர்ச்சிப் பணிகளை ஆணையாளர் லலித் அவர்கள் வந்துட்டு ஆய்வு செஞ்சிருக்காரு. என்னைக்குன்னா சனிக்கிழமை மட்டும் ஆய்வு செஞ்சிருக்காரு. பழைய சூரமங்கலம் ஜாகிர் எட்டிப்பட்டி வார்டு அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுடைய வருகை பதிவேடு, தூய்மை பணியாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியிடங்கள் ஆகிய பதிவேடுகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அசோக் அனெக்ஸ் முதல் தெருவில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரக்கூடிய பணிகளையும், அண்ணா நகர் 1வது தெரு குமரன் நகர் ஆகிய இடங்களில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற பற்றி வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அண்ணா நகர் 1, 2, 3 ஆகிய தெருக்கள், எம்ஜிஆர் நகர், கிருஷ்ணா நகர், தில்லை நகர், ஐஸ் கம்பெனி தெரு, சக்தி கார்டன் 1 முதல் 2 வரை, அதுக்கப்புறமா அமராவதி கார்டன் 1 முதல் 3 வரை, ஊத்துக்கிணறு தெரு, கிலா காடு ஆகிய தெருக்களில் திடக்கழிவு வாகனம் மூலமாக குறித்த நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று 4 வகையான குப்பை வகைகளை தரம் பிரித்து சேகரிப்பதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செஞ்சிருக்காரு அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலில் வந்துட்டு இந்த ஒரு ஆய்வின் போது மாநகர நல அலுவலர் மற்றும் தொடர்புடைய அலுவலர்கள் உடனே இருந்திருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா சக்தி அவர்கள் வந்துட்டு தர்மங்கலம் பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சக்தி. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களும் அச்சீவ் பண்ண நினைச்சுங்களோ அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக நீ உங்களுக்கு வந்து அச்சீவ் ஆகணும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள் ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக ஜாரு முரளியின் பிஎஸ்போடைய காம்போவில் ஏமா ஏமா சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்றைக்கி நான் இன்றைக்கான இட்டுதிக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, மழை வெள்ள பாதிப்புக்கு காரணம் இயற்கையா மனித செயல்பாடுகளா? மழை வெள்ள பாதிப்புக்கு காரணம் இயற்கையா மனித செயல்பாடுகளா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை இப்போ இருந்துக்கோங்க. 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தனா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான்னு 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வரவேற்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை யார்? இந்தியாவின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் கல்பனா சாவ்லா. இந்த கேள்விக்கான பதில் யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்காப்பட்டியிலேருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அண்ணூர் கஞ்சப்பள்ளியிலிருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், சித்ரா அக்கா தாத்தாக்காப்பட்டியிலேருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், சித்ரா அக்கா அன்னூர்லேருந்து இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவியா தனிஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சேர்ந்த கேள்வி எப்போ கேட்பேன் அப்படின்னா, காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உறப்பாகக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போது நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கூட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயணர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேச வந்தாச்சு பிரதீபா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானுமே இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கேன். முதல்ல எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கம். இன்னைக்கான நாள் பொழுது எல்லாருக்குமே நல்லா அமையட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போது நம்ம எப்பயுமே வாகை சுடவா கேம் ஒரு கேம் விளையாடுவோம். என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, பொதுவாக எல்லாருக்குமே இந்த சரியா தவறா அப்படின்னா எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் தமிழ் வகுப்பில் சரியா தவறான சில கேள்விகள்லாம் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வாகை சுடுவா கேம்லையும் அது தான் விளையாட போகிறோம். ஆனால் அதுதான் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எப்படின்னா இந்த சரியா தவறாவையே உல்டாவாக விளையாட போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்காது என்னன்னு நான் சொல்கிறேன். அதாவது நான் உங்களுக்கு ஒரு சரியான வாக்கியத்தை சொன்னால் அதை நீங்கள் தப்புன்னு சொல்லணும். நான் ஒரு தப்பான வாக்கியத்தை சொன்னால் நீங்கள் அதை சரின்னு சொல்லணும். இந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னா, சூரியன் இரவில் உதிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரின்னு சொல்லணும். கோழி முட்டை போடும் அப்படின்னா நீங்கள் தவறுன்னு சொல்லணும். இந்த கேமோட நேமே வந்துட்டு உல்டா சரியா தவறா அப்படின்ற கேம் தான் விளையாட போகிறோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்தில் வந்து.
1: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நான் நல்லா இருக்கேன்.
1: ஓகே ஓகே அண்ணா, நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு தெரியுமாண்ணா? உங்களுக்கான முதல் கேள்வி, யானை ஒரு பெரிய விலங்கு.
2: தவறு.
1: சூப்பர்ணா. பூனைக்கு இறக்கைகள் இருக்கும்.
2: சரி.
1: சூப்பர்ணா. வாழைப்பழம் மஞ்சள் நிறமாக இருக்கும்.
2: தவறு.
1: ஜனவரி ஒரு மாதம்.
2: தவறு.
1: சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க.
2: நன்றி
1: நன்றி நன்றி அண்ணா. மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம் அண்ணா டக்கு டக்குன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இது எல்லாருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், யோசிச்சு நீங்களும் கரெக்டா சொல்லலாம். மாணிக்கம் அண்ணா, நீங்க விளையாடுறதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. மக்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787707 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது, எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்க பிரதீபா. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா உல்டா சரியா தவறா அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த உல்டா சரியா தவறா கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சரியான வாக்கியத்தை சொன்னால் நீங்கள் அதை தவறுன்னு சொல்லணும், நான் தவறான வாக்கியத்தை சொன்னால் நீங்கள் அதை சரின்னு சொல்லணும். இந்த கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787 7107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஆமா
1: ஆமா ஆமா
2: பிரதீபா அவர்களுக்கும் நேயர்களுக்கும்

0: திருப்பூர் மாவட்டம் மோ ராகவன் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டீங்களா எல்லா ரூல்ஸையும். தப்பு தப்பா சொன்னா சரின்னு சொல்லுவானே.
1: அவ்வளவுதான், விளையாடலாமாண்ணா?
0: விளையாடலாம்.
1: ஓகேண்ணா. பனி சூடா இருக்கும்.
0: என்ன சொன்னீங்க? தண்ணி
1: பனி பனி இருக்குல்லண்ணா, பனி மூட்டம். சூடா இருக்கும்.
0: சரி,
1: சூப்பர்ண்ணா. டூ பிளஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு. சூப்பர்ண்ணா. சென்னை தமிழ்நாட்டில் இருக்கிறது.
0: தவறு.
1: மீன் பறக்க முடியும்.
0: சரி,
1: சூப்பர்ண்ணா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
0: நன்றிங்க பிரதீபா.
1: நன்றி நன்றி அண்ணா, நன்றி நன்றி. திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா ரொம்பவே சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணா. மக்களே, நீங்களும் இதே மாதிரி கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787770108 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக விளையாடலாம். என்ன கேம் விளையாண்டுட்டுருக்கோன்னு கண்டிப்பாக தெரியுங்க எல்லாருக்குமே. உல்டா சரியாக தவறான்ற கேம் தான் விளையாண்டுட்டுருக்கோம். இப்போது பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம ஜாலியாக விளையாடலாம்.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
4: என்னடா?
3: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
4: அப்படின்ற?
3: ஆமா,
4: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
3: ஆமா,
4: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரா? ஏன்
3: சாப்பிட மாட்டாரு?
4: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
5: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி

மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. இப்போது நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா உல்டா சரியா தவறா. உல்டா சரியா தவறா கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு சரியான வாக்கியத்தை சொன்னால் அதை நீங்கள் தவறுன்னு சொல்லணும், நான் ஒரு தவறான வாக்கியத்தை சொன்னால் நீங்கள் அதை சரின்னு சொல்லணும். இந்த கேம் விளையாடுறதுக்காக இப்போ நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். ஹரிஜா பேசுறது.
3: நான் பிரதீபா பேசுறேன் பாட்டி.
4: சத்ருதீபா, நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம் சாமி.
3: ஓகே ஓகே பாட்டி, சூப்பர் சூப்பர்.
4: பேசலாமா?
3: உங்களுக்கு கேட்கவா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
4: நீங்க சரியா சொன்னா நான் தப்புன்னு சொல்லணும், நீங்க தப்பா சொன்னா நீங்க சரின்னு சொல்லணும்.
3: ஓகே பாட்டி, விளையாடலாமா?
4: விளையாடலாம் விளையாடலாம்.
3: சூரியன் கிழக்கில் உதிக்கும்.
4: தவறு.
3: நாய்க்கு நான்கு கால்கள் இருக்கும்.
4: தவறு.
3: பூனைக்கு ரெக்கைகள் இருக்கும்.
4: பூனைக்கு
3: ரெக்கைகள் இருக்கும்.
4: தவறு.
3: பாட்டி, பூனைக்கு
4: பூனைக்கு ரக்கைகளா? சரி சரி,
3: ஓகே பாட்டி. மீன் பறக்க முடியும்.
4: யாருக்கு?
3: மீன், மீன் பறக்க முடியும்.
4: தவறு.
3: பாட்டி, மீன்
4: பறக்க முடியுமா? சரி,
3: ஓகே ஓகே பாட்டி, சூப்பரா விளையாண்டீங்க.
4: நன்றி சாமி.
3: தாரகப்பட்டிலேருந்து ருக்மணி பாட்டி ரொம்பவே சூப்பராக விளையாண்டாங்க. ஃபஸ்ட்டு சரி சரின்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க, கடைசியில் தான் வந்து தப்பாக சொல்லிட்டாங்க. பட் மீன் வந்து இப்படி குதிக்கிறது வந்து பறக்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, ரொம்ப நன்றி பாட்டி எங்கள் கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு.

நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது மாயம் செய்தாய் அப்படின்ற ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம திரும்ப விளையாடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கேன் பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்? கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் என்ன கேம் அப்படின்னா உல்டா சரியா தவறா அப்படின்ற கேம் தான் விளாண்டு இருக்கோம். ஏன்னா இது சரியா தவறா தானே இருக்கும், இது என்ன உல்டா சரியா தவறா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த உல்டா சரியா தவறா கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சரியான வாக்கியத்தை நீங்க நான் சொன்னா நீங்க அதை தவறுன்னு சொல்லணும், நான் தவறான வாக்கியத்தை சொன்னா நீங்க அதை சரின்னு சொல்லணும். இந்த கேம் விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு அருமையான நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலை செல்வீங்க அன்பு பிரதீபா அவர்களே.
1: வணக்கம் வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
2: அதுதான் சூப்பரவா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? திவாகர் வரலையா?
1: வரலங்கா, இன்னைக்கு அவர் லீவு.
2: ரம்பரம்
1: என்ன கேம் தெரியுமா? சரியா தவறா
2: சொல்லணும்.
1: பூமி ஒரு கிரகம்.
2: தவறு.
1: சூப்பர் அக்கா. சந்திரன் பூமியை சுற்றி வருது.
2: சரி
1: அக்கா. சந்திரன் பூமி.
2: தவறு தவறு.
1: சூப்பர் சூப்பர் அக்கா. வானத்துல மேகங்கள் இருக்கும். சூப்பர் அக்கா. மரங்களுக்கு இலைகள் இருக்கும். சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையா லாண்டிங்க. சரி சரியா ஒண்ணு கேட்டுறேன், இருங்க
2: இருங்க.
1: ஐஸ்கிரீம் சூடா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே அக்கா, நன்றி அக்கா.
2: நன்றி பிரதீபா, நிகழ்ச்சியா போகுது, உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்.
1: நன்றி நன்றி அக்கா.
2: நன்றி பிரதீபா.
1: மேட்டூர் ஐயம்பூதுல இருந்து கலைச்செல்வி அக்கா ரொம்ப அருமையா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. இந்த கேம் பார்க்க ஈஸியாக தான் இருக்குது, பட் அது வந்து நம்ம சொல்ல சொல்ல டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகி எப்படி சொல்கிறோன்றதே தெரியாமல் மறந்து மாற்றி சொல்லிடுறோம், பரவாயில்ல. இதே மாதிரி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நம்ம விளையாடலாம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில அவங்க கூட பேசிட்டே இருக்க பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும், உள்டா சரியா தவறா அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சரியான வாக்கியத்தை சொன்னா

0: நீங்க அதை தவறுன்னு சொல்லணும். நான் உங்களுக்கு தவறான வாக்கியத்தை சொன்னா நீங்க அதை சரின்னு சொல்லணும். இந்த கேம் விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு அருமையான நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி பா இருக்கு இன்னைக்கு நம்ம கிளைமேட்? ஊர்ல மழை பெய்யுதா?
0: லைட்டா மோடமா இருக்க மாதிரி இருக்குன்னா அப்புறம் அப்பப்ப வெயிலும் எட்டி பார்த்துட்டு இருக்கு.
1: இங்க ஃபுல்லா மோடமாதான் இருக்கு, மழை எதுவும் வரல. அங்கேயும் மழை பெய்யல அப்படிதானே?
0: இல்ல, நான் நைட்டு மட்டும் லைட்டா மழை பெஞ்சதுன்னு நினைக்கிறேன். அங்க கொஞ்சம்
1: சில இடத்துல என்ன பண்ணீங்க பிரதீபா?
0: வீக்கெண்ட்லாம் என்னன்னா கோவிலுக்கு எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அமைதியா ரெஸ்ட் எடுத்தோம். நீங்கண்ணா?
1: சூப்பர் சூப்பர். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க சில பேர், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். நல்லா என்ஜாய் பண்ணோம்.
0: சூப்பர் சூப்பர் அண்ணா, நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க.
1: கண்டிப்பா.
0: ஓகே ஓகே. நல்லா இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு உங்களுக்கு தெரியுமா?
1: ஆமா ஆமா ஆமா, சொல்லுங்க. எனக்கான ஸ்டேட்மெண்ட்
0: அண்ணா. ஓகே, நான் சொல்லிடுறேன். ஆப்பிள் ஒரு பழம்.
1: தமிழ்.
0: ஓகே. உருளைக்கிழங்கு சமைத்து சாப்பிடலாம். சூப்பர்ண்ணா. ஐ, சிங்கம் ஒரு விலங்கு. யானை ஒரு சிறிய விலங்கு.
1: சரி,
0: சூப்பர் அண்ணா, டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க.
1: எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா. அதாவது உள்டாவா சொல்லுறது அப்படிங்கறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது இந்த கேம்ல இருந்தே புரிஞ்சுக்க
0: முடியும். கரெக்ட் கரெக்ட்.
1: நம்ம யோசிச்சு சொல்றோம், இது நல்லா இருக்கு, இந்த கேம் சூப்பரா இருக்கு.
0: நன்றி நன்றி அண்ணா.
1: ரொம்ப ஹாப்பி பா, இந்த டே வந்து உங்களுக்கும் சூப்பர் ஃபேண்டஸ்டிக் டே அமையட்டுமா.
0: நன்றி அண்ணா.
1: பை பிரதீபா.
0: பை அண்ணா. சந்திரசேகர் அண்ணா காட்பாடியில இருந்து ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க. அந்த அண்ணாவும் அதே மாதிரிதான் சொன்னாங்க, உல்டா கேம்ன்றது எவ்வளவு கஷ்டம் இப்பதான் புரியுது அப்படின்னு. நன்றி அண்ணா எங்க கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரியும் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில அவங்க கூட விளையாண்டுட்டே இருக்கோம் பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். என்ன கேம் அப்படின்னா உல்டா சரியா தவறா அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா உங்ககிட்ட நான் வந்து ஒரு சரியான வாக்கியத்தை சொன்னா நீங்க அதை தவறுன்னு சொல்லணும், நான் ஒரு தவறான வாக்கியத்தை சொன்னா நீங்க அதை சரின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா சூரியன் இரவில் உதிக்கும் அப்படின்னா அது வந்து நீங்க சரின்னு சொல்லணும், கோழி முட்டை போடும் அப்படின்னா நீங்க அதை தவறுன்னு சொல்லணும். இந்த கேம் விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு அருமையான நேயர் நினைச்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் பாப்பா, நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேங்க.
0: சூப்பர் சூப்பர் அண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுருக்கோம் தெரியுமாண்ணா?
1: அதாவது நீங்க சரியா சொன்னதை நான் தப்புன்னு சொல்லணும், நீங்க தவறா சொல்றதை நான் சரின்னு சொல்லணும்.
0: கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா, நம்ம விளையாடலாமாண்ணா? பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் இருப்பார்கள். பென்சிலால் எழுத முடியும். அழைப்பானால் எழுத முடியும். சூப்பர்ண்ணா. ஆசிரியர் பாடம் நடத்த மாட்டார்.
1: சரி
0: சூப்பர்ண்ணா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க, நன்றி அண்ணா. திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா. மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான பாட்டு வந்துட்டே தான் இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்குதான் இந்த பதிவு அப்படின்ற பாதை இந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால் அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னால் இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடயே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாளர்களும் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கேன் பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும், உல்டா சரியா தவறா அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சரியான வாக்கியத்தை சொன்னா அதை நீங்க தவறுன்னு சொல்லணும், நாங்க ஒரு தவறான வாக்கியத்தை சொன்னா நீங்க சரின்னு சொல்லணும். இந்த கேம் விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு அருமையான நேரம் நினைச்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம் பிரதீபா, சேலம் இரும்பாலையில இருந்து இணைப்பவர் எழிலரசி. நிலையத்தில் நலமா இருக்காங்களா? நம்ம நேரு சொந்தங்கள் நலமா இருக்காங்களா?
5: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கும் பிரதீபா.
5: சூப்பர் சூப்பர் அக்கா,
6: பாடல்கள் அருமையா போயிட்டு இருந்தது. வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்.
5: நன்றி நன்றி அக்கா. அக்கா நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளாடுறோம் தெரியுமாக்கா?
6: சரிம்பா, இன்னைக்கு வந்து உள்டா உள்டா சொல்லிட்டு அந்த சரின்றத தவறுன்றது தவறுன்றத சரின்னு சொல்லணும்.
5: சூப்பர் சூப்பர் அக்கா, விளையாடலாமா? கேரட் மெதுவாக, அதாவது கேரட் ஆரஞ்சு நிறமா இருக்கும். சூப்பர். நிலக்கரி கருப்பு நிறமா இருக்கும். வானம் நீல நிறமா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு தவறே சொல்லிட்டேன். சரி, இன்னொன்னு, ஒரு நாளில் 28 மணி நேரம் இருக்கும்.
6: சரி
5: சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க, நன்றி அக்கா.
6: நன்றி, வாய்ப்பு, பை பை.
5: நன்றி நன்றி அக்கா. ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலரசி அக்கா ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க, நன்றி அக்கா. மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? கால் பண்ணுங்கள் 9787770107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம மீண்டும் விளையாடலாம்.

0: வெற்றி மாடுபிடி வீரன்.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
3: என்னடா?
2: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
3: அப்படின்ற?
2: ஆமா,
3: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
2: ஆமா,
3: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
2: ஏன் சாப்பிட மாட்டாரு?
3: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
4: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி

0: அப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கேன். பிரதீபா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். உல்டா சரியா தவறா அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு சரியான வாக்கியத்தை சொன்னால் அதை நீங்கள் தப்புன்னு சொல்லணும், நான் தவறான வாக்கியத்தை சொன்னால் நீங்கள் அதை சரின்னு சொல்லணும். இந்த கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-7107-108 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார், ஒரு ஆட்டம் ஜாம் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கோண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் அண்ணா. நாம் காலணியை கையில் அணிவோம்.
4: புரியலண்ணா?
3: மீன் மரத்தில் ஏறும். காலை தேநீரை சாப்பிடுவோம்.
4: தவறு
3: அண்ணா. காலை தேநீரை சாப்பிடுவோம்.
4: சரி சரிங்க.
3: ஓகேண்ணா. வெயில் வந்தால் சூடா இருக்கும்.
4: சரி,
3: சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா விளாண்டீங்க, நன்றி அண்ணா.

நன்றி நன்றி அண்ணா. ஆட்டையம்பட்டியில இருந்து ராமு அண்ணா ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா. மை டியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787707078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். நம்ம என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா உல்டா சரியா தவறா கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சரியான வக்கியத்தை சொன்னால் அதை நீங்கள் தப்புன்னு சொல்லணும், நான் ஒரு தவறான வக்கியத்தை சொன்னால் நீங்கள் அதை சரின்னு சொல்லணும். இந்த கேம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும், ஆனால் விளையாண்டு பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போது உங்களுக்கு வா வா ராசாவே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில அவங்க கூட பேசிட்டே இருக்கேன் பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோம்னு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா, உல்டா சரியா தவறா அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். என்ன உல்டா சரியா தவறா அப்படின்னா, இந்த உல்டா சரியா தவறாவோட கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சரியான வாக்கியத்தை சொன்னா நீங்க அது தவறுன்னு சொல்லணும். நான் உங்களுக்கு ஒரு தவறான வாக்கியத்தை சொன்னா நீங்க அது சரின்னு சொல்லணும். இந்த கேம் விளையாடணும்னு நினைச்சு கால் பண்ணுங்க 9787-107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்மா, நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசம்பாளையத்துல இருந்து கோவிந்தசாமிங்கம்மா.
6: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: சூப்பரா இருக்கோம்ணா.
7: நிலையத்தில் அனைவரும் நல்லா இருக்காங்களா?
6: எல்லாருமே சூப்பரா இருக்காங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. நான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா?
7: ஆ தெரியுங்கம்மா. நீங்கள் சரியான சொல்லு சொன்னீங்கன்னா நான் அதை தவறுன்னு சொல்லணுங்க.
6: ம், சூப்பர்ண்ணா. விளையாடலாமாண்ணா?
7: ஆமாம், விளையாண்டுலாங்கம்மா.
6: ஒரு வாரத்தில் 10 நாட்கள் இருக்கும்.
7: சரி.
6: ஒரு வருடத்துக்கு 22 மாதங்கள் இருக்கும்.
7: சரிங்க.
6: 2 கூட்டல் 2 10.
7: சரிங்க.
6: 5 கூட்டல் 5 15.
7: சரிங்க.
6: சூப்பர்ண்ணா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க, நன்றி அண்ணா.
7: நன்றிங்கம்மா.
6: ஈரோட்ல இருந்து கோவிந்தசாமி அண்ணா ரொம்பவே சூப்பரா டக்கு டக்குன்னு ஆன்சரை சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா என் கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. மை டியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787-107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.
8: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. அந்த இனிய பாடலை

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுழவா நிகழ்ச்சியில் நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருந்தோம்னா உல்டா சரியா தவறான்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இங்கே கேமோட ரூல்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு ஒரு சரியான வாக்கியத்தை சொன்னால் நீங்கள் அதை தவறுன்னு சொல்லணும், நான் தவறான வாக்கியத்தை சொன்னால் நீங்கள் சரின்னு சொல்லணும். இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போது இறுதி நேராக ஒருத்தவங்க நம்ம கூட விளையாடுறதுக்கு இருந்துருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
2: காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: ஓகே ஓகேங்கா. நம்ம என்ன கேம் விளையாடுறோம் உங்களுக்கு தெரியுமா?
3: சரி தவறு.
2: ஓகே, விளையாடலாமா?
3: விளையாடலாம்.
2: 10 + 5 = 15.
3: தவறு.
2: 15 + 15 = 100.
3: சரி.
2: நெருப்பு குளிர்ச்சியாக இருக்கும்.
3: சரி.
2: பனிக்கட்டி சூடா இருக்கும்.
3: தவறு.
2: ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி அக்கா.
3: நன்றிங்க.
2: நன்றி நன்றி. நம்ம கூட சேலம்ல இருந்து ஆனந்தி அக்கா ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா என் கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. ஓகே, நானும் இப்போது கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. மீண்டும் ஒரு வாகை சுடுவா நிகழ்ச்சியில் சந்திப்போம். பாய் பாய்.

0: தொடக்கம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊர்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா. அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊர்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்தபோது குழந்தைங்கள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் ஒன்று சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. சரி, நாம ஏன் எழுதக்கூடாதுன்னு அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி. முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி. இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு

அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி இட்டிலி இட்டிலி இட்டிலி இளம் சுடான சுவையான இட்டிலி எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்டிலி கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்டிலி எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்டிலி கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்டிலி பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்டிலி பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்டிலி நல்ல சரி விகித உணவு இட்டிலி நல்ல சரி விகித உணவு இட்டிலி இட்டிலி இட்டிலி இட்டிலி இட்டிலி இளம் சுட்டான சுவையான இட்டிலி தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம் அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம் இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம் தின்னலாம் இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவை.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: SS Academy பெருமையுடன் வழங்கும்
2: Coloring Tribute to Teachers Grand World Record Event.
1: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
2: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
1: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
2: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
2: தொடர்புக்கு 9585500999.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதில் அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது

0: வந்து அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது, எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.
4: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: ஒரு துளி நீர்தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம், நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: ஒவ்வொரு நாளும் நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா புது புது முகங்களை அறிமுகப்படுத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தருணத்துல இன்னைக்கு யார் வந்து நம்ம கூட பேச போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 114 அவார்டுகளும் அதே மாதிரியே தொழில் ஆளுமை விருதும் வாங்கக்கூடிய விநாயகா மிஷன்ல வந்து டீனா இருக்கக்கூடிய டாக்டர் செந்தில் சார் தான் வந்து இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில வந்து நம்ம கூட வந்து பேச போறாரு. அவரோட அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்ங்க
1: சார். உங்க ஆரம்ப கால வாழ்க்கை பத்தி சொல்லுங்க சார். நீங்க படிச்சது அதே மாதிரி என்ன வேலையில வந்து இருந்தீங்க, இப்ப என்னவா இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார்.
2: நான் டாக்டர் செந்தில்குமார், டீன் ஃபேக்கல்டி ஆஃப் சயின்சஸ் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பேசுறேன். நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம்ல வளர்ந்தேன். காஞ்சிபுரம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முனிசிபல் ஹை செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சேன். அரசு உதவி பெறும் பள்ளி தான் படிச்சது. தமிழ் மீடியம் தான் படிச்சேன். 12ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் தான் படிச்சது. அப்பா வந்து 10th ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் மளிகை கடை வச்சுட்டு இருந்தாரு. அம்மா படிக்கல. இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து நாங்க வந்து ஒரு 3 பேர், என்னுடைய ஓன் பிரதர் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் சிஸ்டர் இருக்காங்க, எங்க சிஸ்டர் இருக்காங்க. அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து எங்களை வந்து என்ன சொல்லி வளர்த்தார்னா, கல்வி மட்டும்தான் நிலையானது, மற்ற எதுவுமே வந்து சிமை வந்து நிலையானது கிடையாது, படிப்பு மட்டும்தான் அவனை வந்து வாழ்க்கையில உயர்த்திட்டு போகும் சொல்லி சொல்லி சொல்லி எங்களை வளர்த்தாரு. இல்லைன்னா நீ மளிகை கடையில என்னோட சேர்ந்து பொட்டலம் தான் கட்டணும்னு சொன்னாரு. அப்படி வளர்த்ததால என்னவோ நான் வந்து இன்னைக்கு வந்து நல்லா படிச்சு ஒரு டீன் பொசிஷன்ல இருக்கேன்னா, அது மிக முக்கிய காரணம் எங்க அப்பா தான். அதே மாதிரி இப்ப எங்க அண்ணனும் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டியாலஜிஸ்ட், இருதய மருத்துவரா காஞ்சிபுரம்லேயே ஒரு சொந்த ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. என்னோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா அவளும் MBBS முடிச்சுட்டு ஒரு நியோனாட்டாலஜிஸ்டா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி US வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க. இது 3 பேருமே நாங்க பெரிய பொசிஷன்ல இருக்கிற முக்கியமான காரணம் வந்து எங்க அப்பா தான். ஏன்னா கல்வி மட்டும் தான் நிலையானது எப்ப சொன்னாரோ அதுல இருந்து நாங்க வந்து அந்த அதை எடுத்துக்கிட்டு இப்ப இந்த அளவுக்கு நான் முன்னேறிக்கணும், அது முக்கிய காரணம் என்னோட பெற்றோர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் படிச்சு முடிச்ச உடனே என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா,

படித்தேன், டென்டல் காலேஜில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய வாழ்க்கையில் என்னுடைய இப்போ என் மனைவி வந்தாங்க, எங்களோட லவ் மேரேஜ். ஸோ அவங்க வந்து சேலமில் வந்து ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் மூலிமா நான் இங்கே வந்தேன். வந்துட்டு விநாயகர் மிஷனில் வந்து ஒரு ப்ராஜெக்டாக வந்தோம். வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டலும் விநாயகர் மிஷன் சேர்ந்து பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலம் வந்து ஒய்ஃபுக்கு பக்கமாக இருக்கிறதால இங்கேயே செட்டில் ஆகணும் போது விநாயகர்

0: இந்தியா அப்ரூவ்ட் ஆடிட்டரா இருக்கேன். பிளஸ் என்ஏபிஎச் அசஸராக ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போய் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாக் அசஸராகவும் இருக்கேன். இதுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது.
1: சூப்பர் சூப்பர் சார், கண்டிப்பா உங்களோட அனுபவங்கள் அப்படின்றது நிறையவே வந்து இருக்கு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கைக்கு கல்வி வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னதை வச்சு நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்கின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால் அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடயே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்தரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன், ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாராக இருக்கும்?

0: நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாளர்களும் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: மாணவர்களோட திறன்களை வளர்க்கறதுக்காக கல்லூரிகள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்த வகையான மாற்றங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க சார்?
4: நல்ல ஒரு கேள்வி. காலேஜ்ல வந்து டிகிரி கொடுக்கறாங்க, பட் டிகிரியோட சேர்ந்து என்னுடைய விஷயம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில் கொடுக்கணும், ப்ளஸ் அது இல்லாமல் டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் கொடுக்கணும். இது ரெண்டும் கொடுத்தோம்னாலே அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டர் பர்சனாக வருவாங்க. சாஃப்ட் ஸ்கில்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம்? கம்யூனிகேஷன் ஸ்கில், டீம் பில்டிங், கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு செமஸ்டர்லையும் மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். அவங்க கரிக்குலம் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க லேர்ன் பண்ண தவிர வேறு வழியே இருக்காது. நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்தோம்னா அது வந்து ஆப்ஷன்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அதை வந்து நம்ம கரிக்குலம்லேயும் இன்கார்பரேட் பண்ணி செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த சாஃப்ட் ஸ்கில் ஃபுல்லாக லேர்ன் பண்ணுவாங்க த்ரூ அவுட் தர் பீரியட். அதே மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னா, அவங்க ஆல்ரெடி வந்து அந்த டிகிரிலே வந்துட்டு ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து ரீஸ்கில் பண்ணணும். அந்த ரீஸ்கில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியோட நம்ம கனெக்ட் பண்ணணும். இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணி இண்டஸ்ட்ரி ஆஃபர்ட் கோர்சஸ் எடுக்க வைக்கணும், இல்லை இண்டஸ்ட்ரி டிசைன் பண்ணுற கோர்சஸ் எடுத்து வைக்கணும், இல்லை இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் கோர்சஸை எடுத்து வைக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட நம்ம டைப் பண்ணி வாட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட்ஸ், நம்ம வந்து ஒரு டிகிரி கொடுத்து மாணவர் உருவாக்குறோம், ஆனால் இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இண்டஸ்ட்ரியோட போய் நம்ம பேசி கனெக்ட் பண்ணி இண்டஸ்ட்ரி வந்து வேலைக்கு வந்தாலும் அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம வந்து கரிக்குலம் கூடவே சேர்த்து அவனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் எம்ப்ளாயபிலிட்டி ரெடியாக இருப்பான், ஈஸியாக அவன் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கரிக்குலம்லேயே வந்து வி நீட் இன்கார்பரேட் லைஃப் ஸ்கில்ஸும் கொடுக்கணும், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸும் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து மாணவர்கள் வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்போட நல்ல ஒரு திறன்மிக்க மாணவராக வெளிவருவாங்க.
3: கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போட்டிகள் அப்படின்றது வந்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டடா வந்து மாணவர்களும் இருந்தா மட்டும்தான் அவங்களோட லைஃபை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக முடியும் சார். அதே போல இப்ப புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து மாணவர்களுக்கு உண்மையாலுமே எந்த அளவுக்கு பயன் தரக்கூடியதா இருக்குங்க சார்?
4: நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா ரெடியூஸா இருக்கு. தமிழ்நாடு நல்லா வளர்ந்துருக்கு, பட் மற்ற மாநிலங்களும் கம்பேர் பண்ணும்போது நம்ம இங்கே இருக்கிறோம். பட் ஸ்டில் நம்ம அதர் ஸ்டேட்ஸ்

0: பார்க்கும்போது இந்த என்இபி வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரூவ், நம்மளுக்கு வந்து ரொம்ப வரப்பிரசாதமாக தான் இருக்கு. எந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க, 1 இயர்லேயே டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி மாணவர்களுக்காகவே இது ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சிஸ்டம். அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து 4 இயர் ப்ரோக்ராம்னா அவன் 2 இயர்ஸில் வெளியே போகிறான்னா அவனுக்கு டிப்ளமா கொடுத்து வெளியே அமைச்சிடலாம். ஸோ டிப்ளமா வச்சு அவன் வேலையை கிடைச்சிடும். அதே மாதிரி இப்போ 3 இயர்ஸ் பண்ணுறாங்கன்னா டிகிரி கொடுத்து நம்ம வேலை அமைச்சிடலாம். ஒரு 5 இயர் ப்ரோக்ராம் வந்தால் ஈவன் இன்க்ளூடிங் பிஜி ஆல்சோ கேன் கம்ப்ளீட் இன் கோ. ஸோ எனி டைம் வெளியில் போயிட்டாங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்டோ டிப்ளமாவோ டிகிரியோ கொடுக்கும்போது கண்டிப்பாக அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த ஒரு சிஸ்டம் வந்து முன்னாடி இல்லை, இப்போ அது இருக்குது. அதேமாதிரி ஓன் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணலான்ற ஒரு ஸ்கீமும் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா வந்து காம்பிடென்சி அண்ட் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன்ஸாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவன் வந்து காம்பிடென்சிஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் டிகிரி கொடுப்பாங்கன்னும் போது இல் பி எ காம்பிடென்ட் எனஃப் டு நோ டூ ஆல் த ஒர்க்ஸ், அது இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் லேர்னிங், அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சூஸ் எந்த டியூட்டர் அவங்க லெக்சரர் அவங்க சூஸ் பண்ணலாம், எந்த கிளாஸ் அவங்க போய் அட்டன் பண்ணலாம், இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் இருக்குது. ப்ளஸ் டிஜிட்டல் லேர்னிங் ரொம்ப இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதால் என்ன அட்வான்டேஜ்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் எம்ப்ளாயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் வந்து ஃபேக்கல்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் த ட்ரெயினர் ஃபேக்கல்ட்டியை நல்லா ட்ரெயின் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்இபியில்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார், ரொம்ப அழகாக வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தொடர்ந்து இன்றைய சேலத்தின் முகம் நிகழ்ச்சியை வந்து கேட்கலாங்க. அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும்.

0: இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
1: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: திறந்து வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில வந்து டாக்டர் செந்தில்குமார் வந்து அவரோட அனுபவங்களை நம்ம கூட வந்து சொல்லிட்டே இருக்காங்க சார். அதே போல இப்ப வந்து ஆராய்ச்சி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்?
4: ஆராய்ச்சி பத்தி சொல்லணும்னா முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாட் அப்படின்னு தெரியணும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியணும். எதுக்காக அந்த ப்ராப்ளம் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம், ஹவ் ரிசர்ச் இந்த ஸ்கூல் லெவல்ல பண்ணலாம் சொல்லி இப்போ ஒரு இந்த லேப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்கணும். அப்படி ப்ராஜெக்ட் கொடுத்து அதுல வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளுடைய ரிசர்ச் கல்ச்சரும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகும். அதுல ரிசர்ச் கல்ச்சர் இம்ப்ரூவைஸ் ஆகும்போது அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆயிடும். அதுவும் இல்லாம நம்ம கிட்டே இருக்க முக்கியமான ரெண்டு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஃபண்டிங் அண்ட் பட்ஜெட்டிங். இந்த ரெண்டுத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசர்ச் வந்து நல்ல ஒரு ஷேப் வரும். ஐ திங்க் இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல நம்ம வந்து ரிசர்ச் நல்ல ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு வருவோம் நினைக்கிறேன். பிகாஸ் திஸ் அட்டர் டிங்கரிங் லேப் இந்த யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி வரும்போது கண்டிப்பா வந்து நம்ம வந்து ரிசர்ச்ல நல்ல ஒரு பொசிஷன் வந்திருப்போம்.
3: மாணவர்கள் வந்து இதை சரியான முறையில வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து வந்து சார் வந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில வந்து அவரோட அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற கல்வி கவுன்சில் அப்படின்னா என்னங்க சார், அதுல என்னென்ன வேலைகள்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி சொல்லுங்க சார்.
4: மகாத்மா காந்தி நேஷனல் கவுன்சில் ஃபார் ரூரல் எஜுகேஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து மெயினா இம்ப்ரூவைசேஷன் கொடுக்குறோம். அதாவது அபார்ட் ஃப்ரம் தி இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆண்டர்பிரினர் செல்ஃப் ஃப்ரம் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லாம இந்த எம்ஜிஎன்ஆர்சி மூலமா பாத்தீங்கன்னா வந்து வி ஹேவ் அ ஆண்டர்பிரினர்ஷிப் செல், ஆர்ஆர்சி செல்ஸ், இந்த மாதிரி நிறைய செல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் தி எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அண்ட் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் சிட்டினாவும் சிட்டிசனாவும் நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மாத்துறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து செகண்ட் வேவ்ல நிறைய பேருக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்பட்டுச்சு, நிறைய ஹாஸ்பிட்டல் ரொம்ப இதுவாக இருக்கும்போது திஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தோஸ் ஆர் என்ரோல்ட் இன் திஸ் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் கவுன்சில் என்ரோல் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாலண்டியரிங் பண்ணி அவங்களுக்கு வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெட் கிடைக்கிறதா இருக்கட்டும், ஆக்சிஜன் அவைலபிலிட்டி அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சோஷியலி வந்து டன் இட். அண்ட் ஆல்சோ என்வைரன்மெண்டல் சஸ்டமிலிட்டி பற்றியும் எம்ஜிஎன் ஆசியில் பேசும்போது வி ஹேவ் அ என்வைரன்மெண்டல் கவுன்சில் ஆல்சோ வி ஹேவ். இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஆஸ் அ மெம்பராக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் மூலியமாக வந்து இன்னொரு சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வில்லேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் வந்து தத்தெடுத்து அவங்களுக்கு வந்து இந்த என்வைரன்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம் த்ரூ அவர் ஸ்டூடெண்ட்ஸ்.
3: சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் ஆக்டிவிட்டி பண்ணுவோம்
4: பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து வெர்மி கம்போஸ்டிங் எப்படி ரெடி பண்ணுன்றதை வந்து நாங்கள் வந்து ஒர்க் ஷாப் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் சீட் பால்ஸ் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசைக்ளிங் டே அல்ல வேர்ல்டு எர்த் டே அல்ல வந்து வேர்ல்டு ஃபார்மர்ஸ் டே இந்த மாதிரிலாம் வரும்போது ஃபார்மர்ஸ் வர வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெலிசிட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீல் பார் கொடுத்து த்ரோட்டு லேக்கில் போயிட்டு நம்ம டெவலப் பண்ணுறா இருக்கலாம், சாப்ளிங் ட்ரீ சாப்ளிங்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து த்ரூ திஸ் கவுன்சில் வேர் டூயிங் இட்.
3: உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக நல்ல ஒரு முயற்சிகளை வந்து நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க சார்.

அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வும் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய அனுபவங்கள் வந்து அவங்களுக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

的。ಈ ಟ್ರ್ಯಾಕ್ ಬಾಯ್ಸ್ಗೆ ಯಾರ್ಯಾರಿಗೆಲ್ಲ ಉರ್ದಿದೆ.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: பேலன்ஸ் பண்ணி போனோம்னா வி கனாட் சஸ்டைன். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வி ஒர்க் அஸ் அ ஃபேமிலி, நாட் அஸ் அ லைக் நோ எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு டீமாக வேலை செய்யணும், ஃபேமிலியாக வேலை செய்யணும் போது அவங்களுக்கு ஃபேக்கல்ட்டி வெல்ஃபேர் மெஷர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து வி டேக் தம் அவுட் டு ஏற்காடாக இருக்கட்டும், இல்லை ஊட்டியாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஊருக்குலாம் கூப்பிட்டு போயிட்டு ரிக்ரியேஷன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், 3 டேஸ் வில் வில் ஸ்பெண்ட் ஆகும் அவுட் சைட். அண்ட் எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங், நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் ஸ்டாஃபுக்கும் பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது என்னன்னா அவங்க ஃபீல் அஸ் அ ஃபேமிலி. ஸோ நம்ம ஃபேமிலிக்கு என்ன செய்யும் என்ன அவங்களால என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நம்ம வாட் எவர் ஒர்க் வி அலோகேட் தம் அதை வந்து ஃபுல்ஃபில்லாக 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு வி ஹாவ் அ ஃபேக்கல்ட்டி இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஆல்சோ, அண்ட் ஆல்சோ வி ஹாவ் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வெல்ஃபேர் மெஷர்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு விமன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்போ ஃபேமிலி ஃபுல்லாக அவங்கள வர வச்சு அவங்களுக்கு வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணி, அப்புறம் பொங்கல் தீபாவளி பார்த்தீங்கன்னா வி டூ லாட் ஆஃப் கிஃப்ட்ஸ் அண்ட் டு த ஃபேமிலி, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபீல் அஸ் அ ஃபேமிலி, தென் தில் ஒர்க் அக்கார்டிங்லி. அதுதான் என்னுடைய மெயின் கான்செப்ட்.
2: கண்டிப்பாங்க சார், நம்ம வேலை செய்கிற இடத்த வந்து எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வேலை செய்கிறவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம நேரம் சேர்த்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். சூப்பராக வந்து சொன்னீங்க சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தனை வருட அனுபவங்களில் உங்களுக்கு கிடைச்ச பரிசுகளும் பாராட்டுகளும் எந்த மாதிரிலாம் இருக்குங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ நான் வந்து இத்தனை வருட காலத்தில் நான் இது வரைக்கும் 114 அவார்டு வாங்கியிருக்கேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ஸ் இன் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் எஜுகேஷனில் வந்து எக்ஸலன்ஸ்னு சொல்லிட்டு நியூஸ் 18 சேனல் வந்து எனக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு மினிஸ்டர் கையிலேருந்து நான் வாங்கினேன், லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன். அண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லண்டனில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் ஐவ் ரிசீவ்ட் அ பெஸ்ட் ஹெல்த் சயின்ஸ் எஜுகேட்டர்னு சொல்லிட்டு தேவ் கிவன் அவார்ட். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வந்து அகாடமிக்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு 50 மேற்பட்ட அவார்ட் வாங்கியிருக்கேன். பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்க்கு ஒரு 40 மேற்பட்ட அவார்ட் வாங்கியிருக்கேன். என்வரன்மெண்டல் சஸ்டமிக்காக ஒரு 25 மேற்பட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி MGNRC வந்து ஒரு மெம்பராக வந்து சேலம் டிஸ்ட்ரிக் நான் மட்டும் தான் இருக்கேன். அந்த மாதிரி அவார்டு அக்ரிடேஷன்ஸும் நிறைய வாங்கியிருக்கேன் நான். இது அது இல்லாமல் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து ஆனர்ஸ் வந்து ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்ல வாங்கியிருக்கேன்.
2: சூப்பர் சூப்பர் சார், இதெல்லாம் வைக்கிறதுக்கே தனியாக ஒரு இடம் வந்து தேர்ந்தெடுக்கணும் போல, அவ்வளோ பரிசுகளும் அவ்வளோ பாராட்டுகளும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின்

0: சோனை 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில வந்து டாக்டர் செந்தில்குமார் வந்து அவரோட அனுபவங்களை நம்ம கூட வந்து சொல்லிட்டே இருக்காங்க. சரி, இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய ஒரு முக்கிய அறிவுரை அப்படின்னா என்னவா இருக்கும் சார்?
1: மாணவர்கள்கிட்ட சொல்ல இப்ப இருக்கிற எல்லாமே ஜென்சி கிட்ஸ் போது அவங்க வந்து நம்மளோட ரொம்ப அப்டேட்ல இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அதுக்குரிய அப்டேட் வந்து முதல்ல டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக அப்டேட்டில் இருக்கணும். அப்போனா வந்து டீச்சர்ஸ் அதுக்குரிய ட்ரைனிங் நம்ம வந்து போகணும், நம்மளும் அதுக்குரிய லேர்னிங்ஸ் நம்ம இருக்கணும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, மாணவர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் அப்பா மட்டும் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, அம்மா வீட்டில் இருந்தாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. அப்போ வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு சரியாக இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, அப்போ வந்து ஃபேமிலி கரெக்டாக ரன் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ அப்பா அம்மா பசங்களும் வளர்ந்து அவங்களும் வேலைக்கு போனால் தான் ஃபேமிலி ரன் பண்ணுற நிலைமையில் இருக்குது. இன்னொரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு ஜாப் மட்டும் பத்தாது, அட்லீஸ்ட் மல்டிபிள் ஜாப்ஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியுன்ற ஒரு பொசிஷன் வரும். ஸோ அதனால் மாணவர்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யூ நீட் டு கான்சன்ட்ரேட் ஆன் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன். மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிடெக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ராப்ளி லைக் ஒரு எம்பிஏ பண்ணலாம், இல்லை எம்டெக் பண்ணலாம். பட் அது கூட சேர்ந்து இப்போ எப்படி நான் ஒரு ஐஎஸ் ஆடிட்டராக இருக்கணும், ஒரு ஆடிட்டிங் மூலியமாக என்னால் வந்து எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் வருது, அசஸர் பண்ணுறதால ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் வருது, இப்போ எம்பிஏ பண்ணதால ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டேஷன் பண்ண முடியுது, அது இல்லாமல் ஒரு டீனாவும் போஸ்ட்டில் இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் இன்கம்ஸ் வரும்போது, ஏறி வாரன் பஃபர்ட் சொன்னார் பாருங்க, டோன்ட் டிபெண்ட் ஆன் ஒன் இன்கம், யூ நீட் ஹாவ் மல்டிபிள் இன்கம்ஸ். அது மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கும் போது ஒரு டவுன் த லைன் ஒரு 10 இயர்ஸில் மல்டிபிள் இன்கம் வந்து நல்லா பேசப்படும். ஸோ நம்ம அதுக்குரிய தகுதியில் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ அப்போ அது எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா, ஸ்கில்லிங் நம்ம ஆல்ரெடி காலேஜில் வரும்போது வந்துடுது, பட் ரீஸ்கில்லிங் கண்டிப்பாக தேவைப்படும், அப்ஸ்கில்லிங்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங், அப்ஸ்கில்லிங் கண்டிப்பாக வந்து மாணவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போது இது எப்படி வரும் அப்படின்னா, ஒரு காலத்தில் சேட் ஜிபிடி இருந்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐன்றாங்க, இப்போ ஏஐக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ எவ்ரி இயர் எவ்ரி மினிட் இஸ் டோட்டலி தி வேர்ல்டு சேஞ்சிங், வி ஹாவ் டு சேஞ்ச் அக்கார்டிங் டு தி சேஞ்ச் வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட். அதை நம்ம பார்க்கணும். இன்னொரு கான்செப்ட் இருக்குது, லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். நம்ம கற்றுக்கணும், கற்றுக்கிட்டதை வந்து மறந்துட்டு திருப்பி அடுத்த வேலையை நம்ம வந்து ரீலேர்ன் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு காலத்தில் கோனிக்கா இருந்தது, கோனிக்கா வந்து கேமரா யோசனை பண்ணியிருப்போமா, ஒரு ஃபிலிம் வச்சு பண்ணிட்டு இருந்த கேமரா வந்து இப்போ ஃபிலிமே இல்லாமல் டிஜிட்டலைசேஷன் போயிடுச்சு, இப்போ அந்த கேமராவும் போயிட்டு ஃபோன்ல எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதுக்குரிய காலகட்டத்தை நம்ம மாற்றிக்கணும். தட் இஸ் கால் லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். இதையும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா மாணவர்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் லைஃப்ல.
0: கண்டிப்பாங்க சார், நீங்க சொன்ன மாதிரி புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும். ரொம்ப அழகா வந்து இவ்வளோ நேரமா இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் வந்து எங்க கூட நிறைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. கண்டிப்பா இதை கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் அதே மாதிரியே மாணவர்கள் வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
1: கடைசியா மாணவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன், என்னன்னா பேஷன், பாசிட்டிவிட்டி அண்ட் பர்சீவரன்ஸ், இந்த மூணு வந்து கம்பல்சரி வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணது ரொம்ப மிக்க நன்றி சோனா எஃப்எம்க்கு. ஏன்னா இது வந்து என்னையே வந்து திருப்பியும் வந்து ஒரு என்னுடைய நினைவுகளை வந்து திருப்பியும் கொண்டு வந்ததுக்காக மிகப்பெரிய நன்றி சோனா எஃப்எம் குழுமத்திற்கும் அண்ட் என்னை இன்டர்வியூ செய்த ஆர்ஜேக்கும் என்னுடைய மிக்க நன்றிகள். தேங்க்யூ.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். என்னங்க, இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில டாக்டர் செந்தில் சாரோட அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. என்னங்க இன்னைக்கு மடமடன்னு படப்படன்னு உங்களோட வேலை எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மழை வெள்ள பாதிப்புக்கு காரணம் இயற்கையா மனித செயல்பாடுகளா அப்படின்ற தலைப்புல தாங்க நீங்க வந்து நம்ம கூட இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில பேச போறீங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த தலைப்புல நீங்க எப்படி பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் வந்து கொடுக்குறேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இதுல இயற்கையோட பங்கு அப்படின்னு சொல்லும் போது, குறுகிய காலத்துல மிக அதிகமா மழை பெஞ்சுது அப்படின்னா நிலத்துல எங்க தாங்க போவும் இந்த தண்ணீர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆறுகள் ஏரிகள் நிரம்பி வழியிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல தொடர்ச்சியா ஒன் மந்த்ல ஒரு மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 டைம் மழை பெய்யுதுன்னு வைங்களேன். அப்ப என்ன ஆகும், நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் ஆறுகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிரஞ்சி வேஸ்டா தான் போகும். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இயற்கையோட பங்குன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ வந்து புயல் அதே மாதிரி கடல் சார்ந்த வானிலை மாற்றங்கள். இப்போ கூட நம்ம சமீப காலமாக வந்து ஒரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டுட்டே இருக்கோம், எல்நினோ பிரச்சனை நிறைய இடங்களில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சூழல் வந்து இயற்கையோட பங்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனித செயல்பாடுகளோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஏரி குளம் கால்வாய்கள் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனிதர்களாக சேர்ந்தவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஆக்கிரமிச்சுக்கிறோம். ஒன்று கட்டடமாக கட்டிடுறோம், இல்லைனா வீடு கட்டிடுறோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை பயன்படுத்துறது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீர்நிலைகளை முறையாக பராமரிக்காதது. இந்த குப்பை கூலங்கள் இதெல்லாம் போடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மனித செயல்பாடுகளோட பங்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, நகரமயமாக்கலால் மண் வந்து நீரை உறிஞ்சக்கூடிய திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நிறைய கட்டடங்கள் அதே மாதிரி ஃபேக்ட்ரி இந்த மாதிரி ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தண்ணி எங்கே தாங்க போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மழை வெள்ள பாதிப்புக்கு காரணம் இயற்கையாக மனித செயல்பாடுகளா. இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா 9787707 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறைய தகவல்கள் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். நேயர்களோட கருத்துக்களையும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. என்ன பாட்டு அப்படின்றத நம்ம கேட்டுடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8.

0: SS Academy பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
3: என்னடா?
2: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
3: அப்படின்ற?
2: ஆமா,
3: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல.
2: ஆமா,
3: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
2: ஏன் சாப்பிட மாட்டாரு?
3: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
4: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயாசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மழை வெள்ள பாதிப்புக்கு காரணம் இயற்கையா மனித செயல்பாடுகளா அப்படின்ற தலைப்பு தாங்க. இந்த தலைப்புல பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்மா, நான் குரணிகள் பிடிக்கிட்டு கஸ்தூரி பேசுறேங்கம்மா.
5: வணக்கம் வணக்கம் ஐயா.
6: வணக்கம்ங்க, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோங்க ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
5: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
6: இயற்கை வந்து இயற்கையில நாம பழி போடுறது மனிதர்கள் தானுங்க.
5: சரிங்க,
6: வந்து மழை எப்படிங்க அப்படின்னா, வருஷத்துல சில நாள்லதான் மழை பெய்யுதுங்க. அணைகள்ல தடுத்து நிறுத்தி அதனுடைய வழியில வந்து எந்த தடையும் இல்லாம அது நிறைஞ்சு மிச்சமாக கூடிய தண்ணி அப்படி கலந்துக்கு போற மாதிரி அந்த பாதைகளை நாம ஒழுக்கமா அமைச்சு வச்சிருந்தாலே நம்மளுக்கு எந்த கஷ்டம் ஏற்படாதுங்க. இயற்கையினால நம்மளுக்கு 30% அழிவு வரலாம், ஆனா 70% நம்மளுக்கு கஷ்ட நஷ்டம் ஒட்ட உண்டு பண்றதும் மனிதர்கள் தானுமா. ஏரிகளை எல்லாம் 100 வார விட்டு போட்டு அதை அப்படியே நிறைய வீட்டை கட்டிடுறாங்க. வாய்க்கால வார்த்தைகள்ல கூற அந்த தடைகள் இருக்கிறது எல்லாம் ஒண்ணும் பண்றது இல்லைங்க, அப்படியே விட்டுறாங்க. அது வந்து வயல்கள்ல பெரிய கோயில் எத்தனை சேதங்கள் உண்டு பண்ணுதுங்க. இதுக்கு காரணம் முழுமையா வந்து மனிதர்கள் தான். இயற்கை எல்லாம் இயற்கை மேல பழி போடுறது நம்ம தப்புங்க.
5: சரிங்கய்யா, சரிங்கய்யா, ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. நன்றி, நன்றிங்கய்யா.
6: நன்றிங்கம்மா, நன்றி.
5: முடிஞ்ச அளவுக்கு மனிதர்களாகிய நம்ம தான் வந்து 70% நம்ம இயற்கையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மழை பெஞ்சுது அப்படின்னா விவசாயிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சின்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு பழமொழி கூட பெரியவங்களாம் சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மழையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பெஞ்சுது அப்படின்னா தான் நம்மளுக்கு பரவாயில்லையா இருக்கும். அதுவுமே அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா வெள்ள பாதிப்புகள் அந்த மாதிரி நிறைய வந்து இயற்கை பேரிடர்கள்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்போ பெய்யக்கூடிய மழையை நம்ம எந்த மாதிரி வந்து சேமிச்சு தண்ணீரை வந்து வைக்கணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்தடுத்த முயற்சிகளை எடுத்துகிட்டே இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவையில்லாமல் மழை பெஞ்சுது அப்படின்னா

சாலையில் வந்து தண்ணி தேங்கிறது, இதனால் பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்துமே வந்து பாதிப்பு ஏற்படும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் குளம் குட்டை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து நிரம்பி வரக்கூடிய தண்ணிகள்னால நம்மளுக்கு பாதிப்புகளும் வந்து ஏற்படக்கூடும். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நேர்கள் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே காத்திருக்கோம். அடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும்

0: முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
1: எக்ஸ்பைரி டேட்டா அப்படின்னா என்னடி?
0: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
1: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: என்ன தலைப்பு மழை வெள்ள பாதிப்புக்கு காரணம் இயற்கையா மனித செயல்பாடுகளா அப்படின்ற தலைப்புல தான் நம்ம வந்து நேயர்கள் கூட பேசிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். நான் ரொம்ப நேமா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்க பட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கோம்.
3: பட்டி சொல்லுங்க பட்டி, இதுல வந்து உங்களோட கருத்து என்னவா இருக்குங்க பட்டி?
4: மனிதர்கள் தான்
3: சொல்லுவேன்னா,
4: மனிதர்கள் தான் இயற்கை வளத்தையா அழிச்சுட்டு வீடு வாசல் கட்டிக்கிட்டு இயற்கைன்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. இப்ப மரம் மட்டை எல்லாம் உடைச்சு போட்டுட்டு எல்லாம் வீடு கட்டிடுறாங்க. காடுகளை எல்லாம் வந்து பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. மழை வந்து அவங்களும் சொல்றதுக்குள்ள மழை வந்து தக்க தருணத்துல வர்றதில்ல. அதுவும் காரணம் இயற்கைக்கு அழிக்கிறதுனாலயே மழை வளம் இல்ல. அதனால அந்த காலத்துல பாருங்க, அரசர் வந்து மனிதர்கள்ட்ட கேப்பாங்களாம், அமைச்சர்கள் கிட்ட, அமைச்சர் நாட்டில் மும்மாரி பொழிகிறதா அப்படின்னு. இப்போ வருஷத்துக்கே கூட மும்மாரி பொழிய மாட்டேங்குது. பொழிஞ்ச ஒரே மட்டும் பொழிச்சிட்டு போயிருந்து இல்லாட்டின்னா காத்திட்டு கிடக்குது. அதனாலயே என்னாச்சுன்னா, மனிதர்கள் வந்து விவசாயம் பண்றதுக்கு இல்ல, விவசாயம் பண்ணனா தானே இயற்கை வளம் அப்படியே இருக்கும்.
3: கண்டிப்பா
4: அதனால விவசாயம் பண்றது இல்ல. எல்லாம் பிளாட் போட்டு விக்கிறாங்க, மரம் எல்லாம் வெட்டி போட்டு மரத்தைய இயற்கையவே அழிச்சுட்டாங்க. அதனால மிருகங்கள்லாம் காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் வீட்டுக்கு வந்துருச்சு, எல்லாமே குடியிருப்புகளுக்கு வந்து அதனால தொல்லை கொடுக்குது. அதனால இயற்கை வளங்களை அழிப்பது வந்து மனிதர்கள் தான், மனிதர்களால தான் இயற்கையே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். மழை வளமும் இல்லாததுனால யாரு குனிஞ்சு குனிஞ்சு காட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. காட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களே மொத்தம் செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 70-80 வயசுக்காரங்க கூட அப்படியே அந்த வெயில்லையும் காத்தாலம் கட்டி போவாங்க, வெயில்ல காய்வாங்க, பயிர் வேலையெல்லாம் செய்வாங்க, சாயந்தரம் தான் வருவாங்க. ஆனா மரத்தடியில இந்த மத்தியானத்துல சாப்பிடும் போதுதான் இந்த மரத்தடியில கொஞ்சம் உட்காந்துட்டு இருப்பாங்க.
3: இன்னைக்கெல்லாம்
4: அந்த செய்யற வேலையே போயிடுச்சு, மனிதனோட உழைப்பே போயிடுச்சு. அதனாலதான் இயற்கையும் போயிடுச்சு.
3: சரிங்க பட்டி, ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க உங்களோட கருத்தை. நன்றி. நன்றிங்க பட்டி.
4: நன்றி சாமி. நன்றி சாமி.
3: இன்னைக்கான தலைப்புல வந்துட்டு பாட்டி வந்து இப்ப மனிதர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக தன்னானே அப்படின்ற பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மழை வெள்ள பாதிப்புக்கு காரணம் இயற்கையா மனித செயல்பாடுகளா அப்படின்ற தலைப்புல நம்ம நேயர்கள் கூட அவங்களோட கருத்துக்களை கேட்டுட்டே இருக்கோம். அடுத்த ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்த சந்திரசேகர் பேசுறேன்.
6: வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்க பத்மா, நீங்க நல்லமா இருக்கீங்களா?
6: நலமாக இருக்கிறேன் ஐயா. ஐயா சொல்லுங்க, உங்களோட கருத்து இதுல என்னவா இருக்குங்க ஐயா?
7: கண்டிப்பா மனிதர்களுடைய செயல்பாடுகள் தான், நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா மனிதன் வந்து மரங்கள் அப்படிங்கறத நடணும், நடாம இருக்கிறான். இயற்கையை வந்து பாதுகாக்கணும், நெழிப்பை யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறமா அதிக அளவில் அந்த ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தன்னுடைய கம்ஃபர்ட்டுக்காக, தன்னுடைய விஷயங்களுக்காக மனிதன் வந்து இஷ்டத்துக்கு பாத்தீங்கன்னா தாந்தோனித்தனமா நடந்துக்கிறான். உதாரணத்துக்கு, அக்காலத்துல மரங்கள் நிறைய இருக்கும். அந்த மரங்கள் வந்து மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலும் அதனுடைய அந்த ரூட்டு மரங்கள்ல வந்து அப்படியே தண்ணீரை உறிஞ்சி வச்சுக்கும். அதனால நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, மழை பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலும் அதை வந்து தடுத்துரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா, மனிதன் வந்து அளவுக்கு அதிகமான அந்த பயன்பாடுகள் அப்படிங்கிறது மாடர்ன் கேட்ஜெட்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி மரம் வந்து நடணும், ஆனா மனுஷன் வந்து இஷ்டத்துக்கு மரங்களை வெட்டுறான். தன்னுடைய கம்ஃபர்ட்காக ஒரு பில்டிங் கட்டணும், ஃபேக்டரி கட்டணும், இண்டஸ்ட்ரி கட்டணும் அப்படின்ட்டுன்னு மரங்களை நடாம இஷ்டத்துக்கு வெட்டிட்டு இருக்கான். அதே மாதிரி இப்ப ஏரிகள், குளங்கள், குட்டைகள் இதெல்லாம் அகலப்படுத்தணும், விரிவுபடுத்தணும், ஆழப்படுத்தணும். ஆனா மனுஷன் அந்த மாதிரி இருக்கானா? நல்லா தெரியும், தாழ்வான பகுதிகளில் வந்து வீடு கட்டினா நமக்கு மழை சமயங்கள்ல பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அப்படின்ட்டுன்னு. ஆனா மனிதன் அங்கதானே வீடு கட்டியே வாழலாம். அப்போ மனிதன் வந்து செய்யக்கூடிய செயல்பாடுகளும் தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிந்தே, சில முறை அவன் தவறு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டே நெகிலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அதனால அவனுக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால இயற்கையை நம்ம வந்து பாதுகாத்து நம்ம சூப்பரா கரெக்டா ப்ராப்பரா நடந்துக்கிட்டோம்னா மழையாவது வெள்ளமாவது மனுஷனுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது. அதனால முழுக்க முழுக்க இது மாதிரியான விஷயங்களுக்கு காரணம் மனிதனுடைய செயல்பாடுகள் மாத்திரம் தான் அப்படின்ட்டுன்னு சொல்லுவேன்ப்பா.
6: நன்றி, நன்றிங்க ஐயா, ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க, நன்றி.
7: தேங்க்யூப்பா, பை.
6: இப்ப வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்ப வந்து இந்த மழை வெள்ள பாதிப்புக்கு காரணம் இயற்கையை சொல்றதை விட நம்ம வந்து மனிதர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. கண்டிப்பா இது எல்லாமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, அடுத்த ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். அவங்க நேயர் வந்து இணைப்பு ஏதோ கட் ஆயிடுச்சு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. வாங்க, என்ன பாட்டுன்றத கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது.
1: என்றும் நலமுடன்,
2: என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: மழை வெள்ள பாதிப்புக்கு காரணம் இயற்கையா மனித செயல்பாடுகளா அப்படின்ற தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: இனிமையான நண்பகல். வணக்கம்மா.
3: வணக்கம் வணக்கம் அக்கா, சொல்லுங்க அக்கா.
4: நீங்க வந்து 50 இருந்து கலை செல்வீங்கம்மா?
3: ஓகேங்கா, உங்களோட கருத்து இதுல என்னவா இருக்குங்கக்கா?
4: மனிதருடைய செயல்பாடுகள் தாங்கம்மா காரணம்.
3: ஓகே ஓகேங்கா, எதனால
4: சொல்றீங்க? இயற்கை எப்பவுமே இயற்கையா தாங்கம்மா இருக்கும்.
3: சரிங்க அக்கா.
4: ஆனா மனிதர்கள் செய்யற செயற்கையினால தான் இயற்கை மாறி போயிருது.
3: சரிங்க அக்கா, சரிங்க.
4: மனிதர்கள் வந்து குரங்கு சேர்த்து பண்ணுவாங்க.
3: சரிங்க அக்கா.
4: குரங்குகள் போல ஓடுறது, தாவறது, பிடிக்கிறது, அது மாதிரி மனிதர்களுடைய மன உறுதிதான் இருக்காது. எப்படின்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாங்கம்மா, மண் தரை தான், மண் வீடு தான் இருக்கும்.
3: சரிங்கக்கா.
4: அப்படி இல்லைனாலும் கூரை வீடு, அந்த நிலத்துக்கு உள்ளார வந்து கலவை போட்டிருப்பாங்க, வெளியிலாம் மண் தரை மண் வாசல் அப்படி இருக்கும். மழை பெஞ்சாலும் அந்த நீர் வந்து பூமிக்குள்ள போயிட்டு நல்லா அப்படியே இதான் குளிர்ச்சியை கொடுக்கும் நமக்கு. ஆனா இப்ப அப்படி கிடையாது, எல்லா வீடுகளையும் டைல்ஸ் போரா கொஞ்சம் கூட மண் இல்லாம எல்லாம் கார கலவை போட்டு எல்லாம் அடைச்சு விட்டுறாங்க. இது வந்து பூமி அப்படி உள்ளுக்குள்ளேயே புள்ளிங்கி போறதுக்கு ஒரு காரணம் இது.
3: சரிங்கக்கா, சரிங்கக்கா. அதனால நம்ம மனிதர்களாகியே நம்ம தப்பு தான்,
4: இது ஒரு காரணமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள் எல்லா இடங்கள்லயும் வீட்டை கட்டிடுறோம். ஆறு குளம் குட்டை இருக்க வேண்டிய இடங்கள்ல நம்ம எல்லாம் வீடு கட்டி ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு மாதிரி வீடு கட்டிக்கிறோம்.
3: இதுவும் ஒரு காரணம் சொல்றீங்க.
4: இது ஒரு காரணம். தண்ணீர் வந்து தேங்கி நிக்கக்கூடிய இடங்களை நாம எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிக்கிறதுனால அது தண்ணீர் போறதுக்கு வழி இல்லாம எல்லாம் வெள்ளம் வீட்டுக்குள்ளார போந்துருது.
3: சரிங்கக்கா, சரிங்கக்கா, நன்றி.
4: இந்த மாதிரி நிறைய மனிதர்களுடைய செயல்பாடுகள் மோசமான செயல்பாடுகள் தாங்கம்மா. புகை புகையும் ஒரு காரணம் சொல்லலாங்கம்மா. இந்த சூடு தாங்க முடியாம பூமி, இந்த வாகனத்தினுடைய அந்த சூடெல்லாம் தாங்க முடியாம பூமி வந்து பொங்கி அப்படியே வெள்ளமா பூகம்பமா வருது, அந்த வெள்ளமும் வந்துருதுங்கம்மா.
3: சரிங்கக்கா, ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க. நன்றி, நன்றி அக்கா.
4: நன்றிங்கம்மா. இந்த தலைப்பு தந்த உங்களுக்கும் பாராட்டுக்கிற வாழ்த்துக்களுங்கம்மா.
3: நன்றி, நன்றி,
4: நன்றிங்கம்மா.
3: அக்கா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மனிதர்களாகிய நம்ம தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த கருத்தையே தான் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாத்துக்குமே தாங்க இருக்குது. இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு ரெண்டு மரங்களை நம்ம வந்து அழிக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு இடங்களில் நம்ம ஏதாவது ஒரு நாலு மரம் வச்சாதான் அதில் ஒரு ரெண்டு மரம் அழிஞ்சு போனால் கூட இன்னொரு ரெண்டு மரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு நேர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம். பத்மாவதி அவர்களுக்கும் நமது அன்பு நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் 3 ஆளுங்க.
3: வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க ஐயா?

0: உங்களோட கருத்து என்னவா இருக்குங்க?
1: மழை வெள்ளச்சேதத்துக்கு காரணம் இயற்கையில மனித செயல்பாடுகளான்னு கேட்டுக்கிறீங்க. மழை வர்றது வந்து அது வந்து இயற்கைதானுங்க. ஆனா அந்த மனிதனுடைய செயல்பாடுகள்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதனாலதான் வந்து நிறைய பிரச்சனைங்க வருது. காரணம் என்னன்னா, சமீபத்துல மெட்ராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்ன ஊரே தனிக்குள்ள இறந்து அந்த பில்டிங் எல்லாம் காரணம் அது வந்து மழை வெள்ளத்துக்கு அந்த சேதனாலேயே கிடந்தது. அந்த சாக்கடை அடைப்பு மற்ற இந்த முக்கியமான இதுகள் எல்லாம் வந்து உப்பை உப்பையே போட்டி இது வந்ததுனால தண்ணீர் வெளியேற முடியாம தானே சென்னை மாநகரே அப்படி வெள்ளத்துக்குள்ள இறந்தது இல்லைங்களா?
0: ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா.
1: அது மனிதனுடைய செயல்பாடுதுனால, அது மழை வெஞ்சி போற வடிகாலுகளில ஒழுங்கா ஒழுங்குபடுத்தி விட்டுனா தனி வந்து போயிருக்கீங்க ஒரு போய் சேர்ற இடத்துக்கு
0: என்னங்க.
1: அதனாலயே நிறைய பிரச்சனை மழை வெள்ளம் வர்றதுல இருக்குது. அதையெல்லாம் நீர்த்தேக்க அந்த இது அணைக்கட்டெல்லாம் போட்டு எல்லாம் வந்து கட்டுறதுக்கு உண்டான ஆயுதங்கள்ல நிறைய பக்கம் செஞ்சு வச்சிருக்கோம்.
0: ஏன்னா
1: மனிதர் அரசு மனிதர்கள் அதெல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப மழை வெள்ளம் சேவாதுன்னு வரையில அதுகளுக்கு போய் மனிதர்களுக்கு பயன்படுற மாதிரி அதுக்குள்ள அணையில இருக்கிற மாதிரி ஏற்படுறோம்ல, அதையும் மீறி சில சமயம் வருது. அது வேற
0: கதை.
1: மனிதனுடைய செயல்பாடு நிறைய தான். மரத்தை எல்லாம் வெட்டி எரிச்சாங்களே, வெட்டி எரிஞ்ச பிறகு சொன்ன பிறகு முக்கியமான இடத்துல எல்லாம் இருக்கிற மரத்தை எல்லாம் எடுத்து எடுத்து இப்ப என்னமோ லேட்டஸ்டா பண்ண மாதிரி பொறுப்போக்கு இடத்துல வேற இடத்துல அப்படியே ஆழமா தோண்டி நட்டு வச்சிடலாம் இல்லையா?
0: சரிங்க, பண்ணிடலாம்.
1: அது மாதிரி எல்லாம் பண்ணா ரொம்ப பிரயோசனமா இருக்கும். மழை மரங்கள் வெட்டப்படாம 11 ஆண்டு இருக்கிற மரங்கள்லாம் கூட சேலம் இல்லாம இருக்கிறதுனால அழிவே எல்லாம் வர்றது எல்லாம் இயற்கை. அதையெல்லாம் அப்படியே போற போக போட்டு அணைக்கட்டுகள் இந்த மாதிரி வைக்கிறது இது அடைப்புகள்லாம் ஏற்படுற மாதிரி குப்பையை போட்டு அந்த நகரங்கள்லாம் தண்ணீர் வெளியேற முடியாம தவிக்கிறது இந்த மாதிரி சேலங்கள் வருது. மழையின் செயல்பாடுகள் தான்
0: மனிதர்கள் தான் காரணம்னு சொல்றீங்க.
1: நன்றி,
0: நன்றிங்க ஐயா.
1: கருத்து வெளிப்படுத்திய வெளிப்படுத்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றிங்க.
0: நன்றி, நன்றிங்க ஐயா. ஐயா வந்து ரொம்ப அருமையாக வந்து அவங்களோட கருத்தை சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து சொன்னாங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட பேச போகிறேன். அடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலை எனக்கு நீங்கள் அனுப்பலாங்க. இன்றைக்கி முதல் விஷயமாக எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அல்சர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இது நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த அல்சர் இருக்கிறவங்க கட்டாயமாக ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள், அப்போ தான் வந்து அந்த அல்சர் வந்து குணமாகிற ஒரு நிலைக்கு வந்து வரும். அல்சர் பாதிப்பு இருக்கிறவங்க முதல்ல நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அல்சரே ஏன் வருது அப்படின்னா, நேரத்துக்கு சாப்பிடாதனாலையும் வந்து வருது. அதனால் அல்சர் வந்ததுக்கப்புறம் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி காலை, மதியம், இரவு இந்த நேரங்களில் தவறாமல் அவங்க சாப்பிடணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு குறிப்பிட்ட லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்திருக்கு. இவங்க கட்டாயமாக 2 லிட்டர் குடிச்சே ஆகணும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ஒரே அடியாக வந்து குடிக்க தேவையில்லை, அதிகமாக குடிக்க தேவையில்லை. 2 டம்ளராக வந்து அவங்க காலை, முற்பகல், பிற்பகல், மாலை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அல்சர் பாதிப்பு இருக்கிறவங்க உணவில் சில மாற்றங்களை வந்து கொண்டு வரணும். குறிப்பாக காரம், புளிப்பு, எண்ணெய் பதார்த்தங்களை வந்து அவங்க தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிற ஒரு பழக்கம் வந்து இருக்கும். அல்சர் பாதிப்பு இருக்கிறவங்க இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்லி பொடி, ஊறுகாய், வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, கிரேவி, குருமா இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயங்கள்லாம் இல்லாதது. குறிப்பாக புளிசாதம், லெமன் சாதம், லெமன் ஜூஸ், சாத்துக்குடி, ஆரஞ்சு, புளித்த மோர், தயிர், நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் கூட அவங்க தவிர்க்கணும். இதெல்லாம் எவ்வளோ ஆரோக்கியமானது அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது கபசூர குடிநீர் இருக்கு இல்லைங்களா, இதை கூட அவங்க தவிர்க்கணும். இதெல்லாம் வந்து வயிற்றுப்புண்ணை அதிகப்படுத்தும். இதை மட்டும்தான் தவிர்க்கணுமா அப்படின்னா இல்லைங்க, இன்னும் சில விஷயங்கள். இப்போ அப்பளம்லாம் தவிர்க்கணும், வத்தல், சிப்ஸு, வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா, பிரியாணி, அதுக்கப்புறம் வறுவல்கள், பொரியல்கள் இதெல்லாம் கூட வயிற்றுப்புண்ணை வந்து ரொம்ப அதிகமாக்கலாம். ஸோ இதையும் வந்து அவங்க கட்டாயமாக தவிர்க்கணும். ஸோ எதெல்லாம் வந்து எடுத்தால் வயிற்றுப்புண்ணை அதிகமாகும் அப்படின்னு ஒரு நாலேஜ் இருக்கோ, ஸோ அந்த உணவுகள்லாம் கட்டாயமாக தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதே மாதிரி மன அழுத்தம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். பால் குடிக்கிறது அல்சருக்கான ஒரு நிரந்தர மருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ

வலியெலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து பால் வந்து அவங்க எடுத்துக்கலாம். அதுவும் ஓரளவுக்கு கம்மியான ஹீட்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு விஷயங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற இந்த பாதை, இந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால் அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னால் இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டானாவை சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாளர்களும் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்குங்க. அதாவது நீண்ட நேரம் சேர்ல உட்காந்து ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு டிரைவர் அவங்க வந்து ஒரே பொசிஷனில் வந்து உட்காந்து தான் வந்து அந்த வாகனங்கள்லாம் இயக்குவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த முதுகுவலி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த உடல் பருமன் அதிகமாகிறவங்களுக்கு இன்னும் முதுகுவலி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த முதுகுவலிக்கு மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸசைஸ் வந்து சரியாக ப்ராப்பராக பண்ணால் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யோகா பண்ணால் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி நம்ம கூட இந்த நேரத்தில் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா மருத்துவர் சிவராச்சார் தாங்க இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார் சார் இன்றைக்கி அந்த முதுகுவலி நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்க சார், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் கூட அந்த முதுகுவலி இருக்குங்க சார். இப்போ அவங்க அந்த ஒரு வழியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இப்போ எக்ஸசைஸ் மாதிரி வந்து பண்ணலாமாங்க சார், இல்லை யோகா அந்த மாதிரி வந்து பண்ணலாமாங்க சார், எது அவங்களுக்கு அதிக ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும் சார்?
2: அது வந்து முதுகு தண்டுவடத்துக்கான அது அதிலுமே தான் அந்த ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் தான் வரும். யோகாசனம் வந்து ஆக்சுவலாக ஐடியலான ஒரு இது பயிற்சிங்கிற விதத்தில் வந்து யோகாசனம், ஏன்னா அதில் வந்து மூச்சு பயிற்சியும் வரும், அந்த மசில்க்கான ஸ்ட்ரெச்சிங்கும் வரும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சிங்கை உங்கள் மூச்சியோட எப்படி அது வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுறதுங்கிறது தான் யோகா. அதாவது நம்ம யோகாசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூச்சு பயிற்சிங்கிறது வந்து தான் பிரதானமாக இருக்கும். அதில் வந்து இந்த ஸ்ட்ரெச்சிங்கை வந்து எப்படி வந்து அந்த மூச்சு பயிற்சியோட சிங்க் பண்ணுறதுங்கிறது தான் வந்து இது இருக்கும். அதனால் யோகாங்கிறது வந்து எப்பயுமே நீங்கள் அதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசத்தை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எல்லாமே சேர்த்து பார்க்கணும். இப்போ ஃபிட்டாக இல்லைங்கிறது வந்து அதர்வைஸ் அவங்களுக்கு நுரையீரல் இதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த பிரெத் கவுண்ட்னு சொல்லுவோம், அதாவது அந்த மூச்சோட தன்மையை பொறுத்து அது வந்து மாறும். அந்த மாதிரி மூச்சு இதெல்லாம் வாங்குது அப்படின்னா அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகளும் இருக்கலாம், அதை வந்து ரூல் அவுட் பண்ணணும். ஏன்னா 50 kgங்கிறது வந்து ஏற்கனவே அதில் வந்து ரெண்டு மாடி ஏறுறது கஷ்டங்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று வந்து அது உங்களுக்கு வந்து பழகாத விஷயமா இருக்கலாம். புதுசாக அதாவது ஒயிட் கலர் ஜாப் மாதிரி எங்கேயும் பெருசாக ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருக்கவங்களுக்கு மூச்சு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
1: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: முதல் இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்துல மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி அதாவது தத்துவ ஞானிகள் இந்த மன ஆரோக்கியத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாக்ரட்டீஸ், அதாவது மனிதன் தன்னுடைய மனதோட பலவீனங்களை உணர்ச்சிகளை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டா அந்த மனநல பாதிப்புகள்லேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி மில்டன் அப்படின்ற ஒருவருடைய ஒரு கூற்று இருக்குங்க, அதாவது நரகத்தை சொர்க்கமாகவும் சொர்க்கத்தை நரகமாகவும் மாற்றுவது நம்மளுடைய மனம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த மனம்தான் நமக்கு வந்து சொர்க்கமாகவும் நரகமாகவும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கவங்களுக்கு வந்து அந்த மனம்தான் சொர்க்கமாகவும், நரகமாக இருக்க அதாவது கஷ்டமாக இருக்கவங்களுக்கு அந்த மனம்தான் ஒரு நரகமாகவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மில்டன் அவருடைய கூற்று வந்து சொல்லுதுங்க. அதே மாதிரி நவீன ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது தத்துவ ஞானிகளோட பார்வை, அது ஞானிகளுடைய பார்வை நிகழ்காலத்தில் வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து நேற்றை பற்றின ஒரு கவலை தான் ஒரு பயமாகவும் ஒரு டிப்ரெஷனாகவும் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரெசண்டில் நம்ம வந்து இருந்தோம், அதாவது இப்போ வந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா அதை பேசிகிட்ருக்கிறத மட்டுமே நான் வந்து பண்ணும்போது கடந்த காலத்தை பற்றி நினைக்காதும் போது அந்த மன அழுத்தம் அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிகழ்காலத்தில் இருக்கணும். அதே மாதிரி டிட்டாச்மெண்ட், அதாவது தமிழில் வந்து பற்றின்மை, அதாவது எதுலையாவது நம்ம வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கும்போது தான் அந்த மன உளைச்சல் டிப்ரெஷன் இதெல்லாம் வரும். ஒரு டிட்டாச்மெண்ட்டோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து அவ்வளோவா அது வந்து இம்பேக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை மேம்படுத்துறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பழைய சித்தர் புத்தகங்களில் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. உடலும் மனமும் இணைஞ்சே வந்து இருக்கும். மனதுக்கு தொல்லை தரக்கூடிய அந்த கவலைகள் அதிகமானுச்சு அப்படின்னா இது உடல் ஆரோக்கியத்தையும் சேர்த்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயங்கள் வந்து சொல்லுதுங்க. அதாவது ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாகுது, குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ஃப்யூச்சரில் ஒரு பெரிய நோய்களுக்கு காரணமாகவும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மனசை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஆரோக்கியமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தாங்க நம்மளோட இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்,

0: உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம நிலையனுக்கு மெசேஜ் பண்ணலாங்க. அப்படி நம்ம கூட இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா அக்கா வந்து நீங்க கடந்த முறை வந்து அந்த ஆவி பிடிக்கிறத பத்தி சொன்னீங்கக்கா, அதே மாதிரி கஷாயம் வந்து செஞ்சு அந்த சளி இருமல் காய்ச்சலுக்கெல்லாம் குடிப்பாங்க இல்லைங்களாக்கா, அது எப்படி வந்து செய்யணுங்கக்கா?
1: கச்சாயம் அதவே கொஞ்சோண்டு கூட டமாட்டில் குடிக்கலாம். அந்த சுடு தண்ணியை நம்ம அது வேறு வேர்த்துட்டு அந்த ரொம்ப துணி அந்த தண்ணி ஆறி போதல்ல, அந்த ஆறி போன தண்ணியவே கொஞ்சோண்டு சக்கரை போட்டு குடிச்சா குடிக்கலாம். இல்லை வெறும் தண்ணியே குடிக்கிறதுனால ஒரு ரெண்டு ஆறு டம்ளர் குடிக்கலாம்.
2: பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு
1: குழந்தைங்களுக்கு
2: சின்ன பசங்க ஸ்கூல் போகிறாங்க
1: ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு தனியாக வயிற்றுமே அது ஒரு இலை இருக்குது, அந்த நாட்டு அந்த இலையை கொஞ்சம் கசக்கி அந்த சாருக்கு
2: என்ன
1: கிழிஞ்சி அது என்ன குப்பை பண்ணி தரலாம், அது போட்டு கசு கொடுத்தா அது கொஞ்சம் குணமாயிருக்கும்.
0: கண்டிப்பாக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்கக்கா. அக்கா வந்து நம்ம கூட வந்து பகிர்ந்துருந்தாங்க, அதாவது ஆவி பிடிக்கிறதுக்காக அந்த தண்ணியை சுட வச்சு அதில் வந்து அந்த நல்லா கொதிக்கும் போது சில பொருட்கள்லாம் வந்து போடணும், அதுக்கப்புறம் ஆவி பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லைங்களா. அதே மாதிரி அந்த சில பொருட்கள்லாம் வந்து போட்டு கொதிக்க வச்சு அதே தண்ணி நம்ம ஆவி பிடிக்கிற தண்ணியே வந்து குடிக்க தேவையில்ல, தனியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் அந்த பொருட்கள் மூலிகைகள்லாம் போட்டு அப்புறம் வந்து நம்ம எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுவுமே வந்து அந்த சளி இருமல் காய்ச்சலுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு நிவாரணத்தை வந்து கொடுக்கும், இதுதான் கஷாயம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக அந்த காய்ச்சல் ஃபீவர் அப்படின்றது ஒரு இன்ஃபெக்ஷன்னால் நமக்கு வந்து வரலாம். இதற்கான தற்காப்பு முறைகள் அப்படின்னா அந்த பழைய பாரம்பரியத்தில் நிறைய இருந்ததுங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தடுக்கலாம், அதாவது காய்ச்சல் வந்து வராமலே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். குறிப்பாக காய்ச்சல் நமக்கு வந்து வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் நம்ம சாப்பிட்ட உணவுகளை நம்ம வந்து நோட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கி வந்து மதியானம் காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா அதற்கு நம்ம நேற்று சாப்பிட்ட உணவுகள், இல்லை நேற்று எங்கேயாச்சும் வந்து ஒரு மாசுபாடான இடத்துல வந்து நம்ம நின்றுட்டு இருந்தோமா, இல்லை நேற்று என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணோம், ஸோ எதனால் இந்த காய்ச்சல் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்து நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி நம்ம ஒரு தவறான உணவுகள் எடுக்காமலும் இல்லை சுத்தம் இல்லாத இடங்களுக்கெல்லாம் வந்து போகிறத தவிர்க்கிறதையும் நம்ம வந்து உறுதி பண்ணிக்கணுங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க உங்க கூட என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில. இந்த டைமில் நம்மளுடைய உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். இந்த மாதம் முழுவதுமே பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி அசைவ உணவு பிரியர்களுக்கு அவங்களுடைய விருந்தில் ரொம்ப முக்கியமான இடம் மீனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து மீனை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் அதிக பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு மீன். அதுவும் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து இதை பற்றி நிறைய இன்டர்வியூஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா, கேரளாவில் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய கறிமீன். இது நம்ம தமிழ்நாட்டிலையும் கிடைக்குமா அப்படின்னா கட்டாயமாக வந்து கிடைக்கும். இது வந்து சுவைக்காக மட்டுமே இல்லாமல் இதில் ஹைரேட்டட் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குங்க. அதே மாதிரி நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் இன்னும் நிறைய சத்துக்களும் வந்துருக்கு. அறிவியல் ரீதியாக இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் இருந்தாலும், இந்த மீன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, உபரி நீர்நிலைகள், அதுக்கப்புறம் ஏரிகள், ஆறுகளோட முகத்துவாரங்களில் வந்து இருக்குங்க. அதே மாதிரி நன்னீர் குளங்கள்லேயும் இந்த மீன்கள் வந்துருக்கும். தமிழில் முத்துப்புள்ளி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க, சேத்துக்கெண்டை மீன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் ICAR, மத்திய மீன்வள தொழில்நுட்ப நிறுவனம் ICARCIFT போன்ற ஆராய்ச்சி நிறுவனங்களுடைய ஆய்வுகள் படி, இந்த கறி மீன் அதிக சத்துக்கள் இருக்கிற மீன்களில் ஒன்றா வந்து இருக்குதுங்க. அது குறிப்பாக தசை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கறி மீன். அதுவும் ஜிம் போகிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கறி மீனை வந்து எடுத்துக்கலாம். கறி மீனில் உயர்தர ப்ரோட்டீன் இருக்குங்க. 100 கிராம் கறி மீனில் கிட்டத்தட்ட 22.50 ப்ரோட்டீன் வந்து இருக்குதுங்க. அது மட்டுமே இல்லாமல் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் இருக்குது. புரோட்டீன் சத்து தசை வளர்ச்சிக்கும், உடல் செல்கள் திசைகளை பழுது பார்க்கவும், எலும்புகளோட அடர்த்தியை அதிகப்படுத்துறதுக்கும், வலிமையை அதிகரிக்கிறதுக்கும் உதவுதுங்க. நீண்ட நேரம் வந்து பசி எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கறிமீன் வந்து எடுத்துக்கலாம். அது குறிப்பாக இதய ஆரோக்கியத்துக்கு இது அதிக நன்மைகளை வந்து கொடுக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய மூளை ஆரோக்கியத்துக்கும் கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும் இந்த கறிமீன் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். உடல் எடையை ஒருத்தர் சீராக வச்சுக்கணும் அப்படின்னா ரெகுலராக அவருடைய டயட்டில் இந்த கறிமீனை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன்னா இதில் இருக்கிற சத்துக்கள் அப்படி. அதே மாதிரி நிறைய பேர் ரெட் மீட் வந்து எடுப்பாங்க. ஸோ அவங்க அதை விட்டுட்டு இந்த ஒரு கறிமீனை வந்து எடுத்துக்கிட்டா ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு சத்துக்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடல்களை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்து என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேர்கள்.

0: அருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என்னோட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓப்போ ரியல்மி இல்லை ஒன் ப்ளஸ் இந்த மாதிரி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா, அதில் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காமனான ஒரு ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, கலர் ஓஎஸ் அப்படிங்கிற ஓஎஸ். இப்போ இந்த கலர் ஓஎஸில் கொடுத்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு இல்லை, பழைய அப்டேட்டில் கூட ஒரு சில அப்டேட்டில் இந்த இது ஃபீச்சர் ஒர்க் ஆகும். இது என்னங்கிறது தெளிவாக சொல்கிறேன், இதை நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நாம் ஏதாவது ஒரு ஆப் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா அந்த ஆப்புக்குன்ட்டு இப்போ 3D ஆப்ஷன்ஸ் வந்து பாப்பாக பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டு அங்கே கீழே இருக்க மொபைல் அந்த ஃபோன் பண்ணுற ஆப்பை அழுத்தி

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக

0: மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறாரு அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகரும் கூட பேசிகிட்டே நிறையா தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை

வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து துபாகர் என்னோட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான செமையான ஒரு ஸ்மார்ட் கேஜெட்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இயர்பட்ஸ். இயர்பட்ஸ்னால் நம்ம காது குடையிற இயர்பட்ஸ் இல்லை, இது வந்து பாட்டு கேட்கக்கூடிய ஒரு செமையான இயர்பட்ஸ். நீங்கள் இயர்பட்ஸ் வாங்கிறதுக்கு உங்களோட பட்ஜெட்டை 1200 வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு செமையான இயர்பட்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறதாக கொண்டு வந்திருக்கேன். இந்த இயர்பட்ஸோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா போட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஏர்டோப் 7-1 Gen 2 அப்படிங்கிறது தான் அதோட பேர். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஏர்பட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஏர்பட்ஸோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப காம்பேக்டான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேக்கெட்குள்ளேயே வச்சு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன் இது. ஒரு அருமையான கேஸ்க்குள்ளே 2 ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர்பட்ஸ் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஏர்பட்ஸ்குள்ளே 10 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அந்த டிரைவர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு சூப்பரான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து சேர்க்கும். போட்டோட சிக்னேச்சர் சவுண்டை இந்த ஒரு ஏர்பட்ஸில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேம்லாம் விளையாடுறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் பீஸ்ட் மோட் அப்படின்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. அந்த மோடில் 45 ms கொடுத்துருக்கிறதுனால கேமிங்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னா நீங்கள் இதில் ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 45 மணி நேரம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப்பும் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா போதும், 150 நிமிஷம் வரைக்கும் உங்களால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏர்பட்ஸில் IPX4 ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கிறதுனால தண்ணி துளிகள்லாம் ஒன்றும் பட்டாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 1100 நீங்கள் ஒரு நல்ல ஏர்பட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த போட்டில் இருக்கக்கூடிய ஏர்டோப் 7-1 Gen 2 அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பரான ஏர்பட்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது தற்போதைய விலையாக எவ்வளோவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1099 ரூபாயாக இருக்குது. இது வேணும்னா நீங்கள் ஒரு டைம் ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இதுலேயே நிறையா கலர் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, அது வாக்கரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கேட்கலாம். இப்போ உங்களுக்காக அடுத்து சூப்பரான 2 பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கறீங்களா மக்களே டெக் குரு நிகழ்ச்சியில? அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க தாராளமா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க அற்புதமான சமையான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல இது வரைக்கும் நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா எல்லா பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். தெரியுமா திவாகர், நீ காலையில இந்த பாட்டு கேட்டேன், சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, இந்த பாட்டோட வரிகள்லாம் இப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் இருக்கலாம். திவாகர், இன்னைக்கு காலையில இந்த பாட்டு கேட்டேன், இந்த பாட்டு கொஞ்சம் சுமாரா தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் இருக்கலாம். உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க தாராளமா அனுப்பலாம். அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இருக்காரு. யார் அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட தான் நீங்க நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம், கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: சார், இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல இந்த லோன் ஆப் அப்படிங்கிறது பயங்கரமாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சில ஆப்பை நம்பி லோன் வாங்கி அதனால நிறைய பேர், நிறைய மக்கள் வந்து த்ரெட்டனிங்கால பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ஃபுல்லாக அமௌண்ட்டை கட்டினதுக்கு அப்புறமும் நீங்கள் இன்னும் அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி தொல்லை பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சார், இப்போ லோன் ஆப் அப்படிங்கிறது எல்லா லோன் ஆப்புமே ஃபேக்கு தானா? லோன் ஆப்பில் நம்ம லோனே வாங்கக்கூடாதா? வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி சார் வாங்குறது? அதுக்குன்னு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா செக் பண்ணுறதுக்கு?
1: 90% லோன் அப்ளிகேஷன் ஃபேக் அப்ளிகேஷன்ஸ் தான். ஆர்பிஐ ரெகனைஸ் லோன் அப்ளிகேஷன்ஸ் எதுன்னு தெரியும்னா ஆர்பிஐ வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணிட்டு அந்த ஆப்பை மட்டும் ரொம்ப இன்ஸ்டால் பண்ணி நீங்க அதை பணம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் அதுக்கான வட்டி இதோட அதை முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி இந்த மாதிரி ஃபேக் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பணம் வட்டி மட்டும் கிடையாதுங்க, மன உளைச்சலுக்கும் நீங்க ஆளாவீங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு 2000 ரூபா கொடுத்து அதுல 2000 ரூபா வட்டி வாங்கி சம்பாதிக்கணும் அப்படின்றது அவங்களோட அவசியம் கிடையாது. உங்களுக்கு 2000 ரூபா கொடுத்துட்டு உங்களை மிரட்டி உங்ககிட்ட இருந்து எப்படி 2 லட்ச ரூபா வாங்கலான்றதான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நகை அடமானம் வச்சு, வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு, இந்த மாதிரி எல்லாம் பயந்து பணத்தை கட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கேஸஸ் பார்த்துருக்கோம். ஏன்னா பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் அ கன்சர்வேட்டிவ் கண்ட்ரி, அதாவது அடுத்தவங்க நம்ம தப்பா நினைக்க கூடாது அப்படின்றதுக்காக நம்ம நிறைய என்ன வேணா செய்வோம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி தான் இந்தியா அப்படின்றது. ஸோ இது அட்வான்டேஜா எடுத்துதான் கிரிமினல்ஸ் இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் ஓவர் என்ன பண்றாங்க நிறைய பேர் அப்படின்னா இந்த கிரிமினல்ஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுல கிரிமினல்ஸ் எல்லாம் யாருமே இந்தியால இருந்து ஆப்ரேட் பண்றது இல்லை. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்போடியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, லாவோஸ் இந்த மாதிரி கண்ட்ரில இருந்து தான் ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம கிரிமினல் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற தேசத்துல நீங்க அவங்களோட சேட் பண்ண ஆரம்பிக்காதீங்க, அவங்களோட எதுவும் பேசாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை ப்ரிவென்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்றதே அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இதை பண்ணீங்கனாலே நீங்க சேஃபா இருக்கலாம்.
0: நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஆப்பில் வாங்குறதை தவிர்த்துக்கோங்க. அப்படியே லோன் வந்து நான் ஆப்பில் தான் வாங்குவேன் அப்படின்னு நடமுடிச்சிங்கன்னா ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் கீழே இருக்க ஆப்பாக பார்த்து, கரெக்டான ஒரு ட்ரஸ்டடான ஆப்பாக பார்த்து லோன் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நாலு பின்னா எதுவும் ஒரு பிரச்சனையும் வராது. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் இருந்தோ இல்லை அன்அஃபிஷியலான ஆப்போ ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்பிஐ ரெகுலேஷன் கீழே வராத ஆப் எதாவது இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா நாலு பின்னா உங்களுக்கு தான் அது பெரிய பிரச்சனையாக வந்து முடியும். அதனால் கவனமாக இருங்க மக்களே. லோன் வாங்குறீங்க அப்படின்னா பேங்க்கில் போய் வாங்குங்க. அப்படி இல்லையா ஒரு நல்ல ஆர்பிஐ ரெகுலேஷன் கீழே வர ட்ரஸ்டடான ஆப்பாக பார்த்து லோன் வாங்குங்க, அதுதான் சேஃப். இப்போ தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது வாக்கறியாங்க கூட இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப மறக்காம பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என்னோட நினை கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான சமையான ஒரு டூல் தான் சொல்ல போறேன். நீங்கள் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு சில ஆப்லாம் வந்து நீங்கள் இதை இறக்கி வச்சுக்கிட்டீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்பயாவது ஒரு சமயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஆப்போட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா QR கோட் ஸ்கேனர் ஸ்கேனர் ஆப் அப்படிங்கிறது அதோட பேர். ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. இதோட பேர் கேட்டவொடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆப் எதுக்காக பயன்படும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு QR கோட் ஸ்கேனர் ஆப் தான் இது. சரி, இதில் அப்படி என்னென்னலாம் திவாகர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா QR கோடை ஸ்கேன் பண்ண முடியும் சேஃபாக, ஃபாஸ்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக டக்குன்னு நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து QR கோடு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரியான QR கோட்லாம் வந்திருக்கு. ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த QR கோட்லாம் வந்து பார் கோடாக இருக்கும், அந்த பார் பாராக இருக்கும், கோடு கோடாக இருக்கும்.

அப்லோட் பண்ணி இதில் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இது வந்து நீங்கள் ஒரு வைஃபை கியூஆர் கோடையும் ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லை ஐடி கார்டில் இருக்கக்கூடிய கியூஆர் கோட்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கியூஆர் கோடையும் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இது எவ்வளோ இருட்டான ஒரு இடத்துல இருந்தாலும் ஃப்ளாஷ் லைட்டை பயன்படுத்தி ரொம்ப துல்லியமாக ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போட பெயர் கியூஆர் கோட் ஸ்கேனர் அண்ட் ஸ்கேனர் ஆப். ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது இந்த ஆப். இந்த ஆப் வந்து இதுவரைக்கும் 10 கோடி மேலே மக்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆப்போட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 MB தான், ரொம்ப சின்ன சைஸ் தான் அது. இதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 500,000+ மேலே மக்கள் வந்து இந்த ஆப்புக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 4.5 star ரேட்டிங் வாங்கியிருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ப்ளே ஸ்டோர் போயிட்டு கியூஆர் கோட் ஸ்கேனர் அண்ட் ஸ்கேனர் ஆப் அப்படின்னு போடுங்க, உங்களுக்கு இந்த ஆப் வரும். இந்த ஆப் வேணும்னா ஒரு டைம் அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்க இந்த ஆப்போட ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்றைக்கி நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7-0-107-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போது 4 மணிக்கு மழை மட்டும் வரல சேலத்தில், இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள், இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக உங்களோட குருவும் மலையோடு சேர்ந்து வந்தாச்சுங்க. ஸோ இன்றைக்கி

சேலத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒரு சில இடங்களில் மழை வர மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்கள் வெளியெல்லாம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஸோ வாரத்தோட முதல் நாள் எல்லாருக்கும் சூப்பராக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சொல்றதுக்காக எக்கச்சக்கமான வைரலான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ ரெகுலரா இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம்ல. ஸோ இன்னைக்கும் உங்ககிட்ட கேட்கறதுக்காக ஒரு சூப்பரான கேள்வியை எடுத்து வச்சிருக்கேன். இப்போது நம்ம லைஃப்பில் நிறைய புது புது விஷயங்கள்லாம் இருந்தாலும் பழைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நம்மளால் மறக்க முடியாமல் இருக்கிற விஷயங்கள் இல்லைன்னா வந்து ரொம்ப ரொம்ப நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு சில விஷயங்கள்லாம் பழைய விஷயங்கள்லாம் வந்திருக்கும், வா சூப்பர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி இதை பேஸ் பண்ணி தான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ கேள்வியை உங்களுக்காக இன்னொரு டைம் கேட்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்க முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த 1990களில் இல்லைன்னா வந்து அந்த 2000 தொடக்கத்துக்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் நிறையா இருக்கும். இந்த தேன் மிட்டாய், கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸோட வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். பிஸ்கட்டோட வெரைட்டிஸும் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். சாக்லேட்டோட வெரைட்டிஸும் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அதெல்லாம் எங்கடா அப்போ காணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ நான் வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா அதை வந்து திரும்ப கொண்டு வருவேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, அதாவது முன்னாடி இருந்த ஒரு விஷயத்த நீங்கள் மறுபடியும் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்கேங்க, கேட்டு வந்துருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த கொம்பரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தில் ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்போல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலையை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தி அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரித்தாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய காலத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: கனிமா, எந்திரிப்பா, டைம் ஆச்சு.
2: போப்பா, தூக்க தூக்கமா வருது.
6: ஐயோ, என் பொண்ணு பாரு, நைட் எல்லாம் படிச்சு படிச்சு இப்ப எப்படி தூங்குது. காலேஜ் போகணும் பாப்பா, ஏஞ்சுக்கோ.
2: போப்பா, நைட் ஃபுல்லா போன பார்த்து கண்ணெல்லாம் வலிக்குது.
6: என்னது, போன் பாத்தியா? நைட் ஃபுல்லா படிக்கலையா நீ?
2: எக்ஸாம்க்கு இன்னும் 2 மாசம் இருக்குப்பா, இப்ப என்ன அவசரம்?
6: அட கடவுளே, உன்னை பெத்தெடுக்குவா நான் கோயில் கோயிலா போனேன். சரி, நைட் எப்பதான் தூங்குன நீ?
2: நைட் தான் நான் தூங்கவே இல்லையே. அதான் இப்ப 5 மணிக்கு போய் தூங்க போறேன்.
6: என்னது, 5 மணி நைட்டா உனக்கு?
2: ஆமாம்ப்பா, நைட்டானா தூக்கமே வரமாட்டேங்குது. நான் அமெரிக்காவில் பிறக்க வேண்டிய ஆள் போல, தெரியாம இந்தியாவில் பிறந்துட்டேன்.
6: அமெரிக்காவில் பிறந்தா கூட நைட்டு வந்து தூங்குவாங்க, பகல தான் வேலை செய்வாங்க. ஆனா நீ சம்பந்தமே இல்லாம விடிய காலத்தில் தூங்குற, 11 மணிக்கு எந்திரிக்கிற, உன்னைய போய் பெருமையா நினைச்சினேன்.
2: அப்பா, அப்போ நான் மனித சக்திக்கு அப்பாற்பட்டவளா?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்துட்டு முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்ன விஷயம் அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எந்த விஷயத்தை திரும்ப கொண்டு வருவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கால் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக வந்து பேசலாம். ஸோ இப்போ லேடிஸ்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான விஷயத்தை எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையிலேருந்தே அந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைதளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. அப்படி என்ன விஷயம் அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் லேடிஸ்லாம் வந்துட்டு சாதாரணமான கவர்மெண்ட் பஸ்ல ஃப்ரீயாக டிராவல் பண்ணிக்கலாம், அது நமக்கே வந்து தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அந்த ஒரு திட்டத்தை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ LSS பஸ்ஸு, அதுக்கப்புறமா எக்ஸ்பிரஸ்ஸு, டியூலெக்ஸ்னு நகர பேருந்துகள்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட்டோட நகர பேருந்துகளில் நீங்கள் இனிமேட்டு கட்டணம் இல்லாமல் டிராவல் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்கீம் எப்போலேருந்து வரப்போகுது அப்படின்னா August 2nd, அதாவது October 2nd வரப்போகுது. ஸோ இதெல்லாம் கேட்ட நிறைய லேடிஸ்லாம் வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சம பேசு பொருளாக வந்து இருக்குது. ஸோ October 2nd, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ்ஸு, LSS, அதுக்கப்புறம் டியூலெக்ஸ் பஸ் எல்லாத்துலேயும் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டே இந்த ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள், ட்ரெண்டிங்கான விஷயங்கள், வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம 1 by 1 வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்ன விஷயம் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக பேசலாம். இப்போ 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துல

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல

0: அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
1: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: பூமி நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1%. அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது நீங்கள் முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்ன விஷயம் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்கள். இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் யார், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரி பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
5: அருமையா இருக்கிறேன். என்னுடைய குறை இல்லாம என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கிறேன். நான் இந்த குறையும் இல்லாம
5: மறுபடியும் வரணும் நான் நினைக்கிறது. இப்ப எல்லாம் அடுக்குமாடி கட்டுறாங்க இல்லையா, அந்த அடுக்குமாடி இருக்க கூடாது. ஒரு வீடு, அதுக்கு மேல ஒரு வீடு இருக்கணும். ரெண்டாவது செல்போன் இருக்க கூடாது. எல்லார் வீட்லயும் லேண்ட் லைன் இருக்கணும். அந்த லேண்ட் லைன்லயே நம்ம முகத்தை பார்த்து பேசுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்ப நிறைய பேர் அதுல தூதாடி எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கோ, குழந்தைங்கிட்ட குடுத்துறாங்க, குழந்தைங்களுக்கு கண் பார்வை போயிடுது, முகத்துகள் ஏற்படுது, வண்டியில போயினே இருக்கிறோம். இந்த மாற்றங்கள் வந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னுடைய கருத்து. ஒரு அருமையான தகவல் சொல்லலாமா?
4: சொல்லுங்க சொல்லுங்கண்ணா.
5: பாத்தீங்கன்னாக்கா குடுத்துருக்கிற வீட்டுல ஒரு பெண்ணோட கணவர் இறந்துடுறாரு. அந்த நாள் முடிஞ்சோன்னா அந்த அம்மா வெளியே வரப்போ அந்த அம்மா பாத்துட்டு எல்லாம் உள்ள போயிடுறாங்க. அவன் முகத்தை பார்க்க கூடாது, பாத்துட்டு போனா எந்த வேலையும் நடக்காதுன்னு. இதை எதிர் வீட்டுல இருக்கிறவங்க பாத்துடுறாங்க. பாத்துட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு வெளியில வாண்டாங்க. ஆனா உன்னோட முகத்தை பாத்துட்டு போனா நல்ல காரியம் நடக்குதுன்னு. இது ஒவ்வொருத்தரும் கேள்விப்படுவோம். அந்த பொண்ணை வீட்டுல இருந்து கூப்பிடுறாங்க, நீ எதிர்க்க வரணும் அப்படின்னு. எதுவுமே நம்ம முகத்தை பார்த்து கிடையாது, மனசுதான் எல்லாமே. முகம்ன்றது இதை கேட்கக்கூடிய என்னுடைய அனைத்து சகோதர சகோதரும் முகம் பார்க்க கூடாது, மனசை பார்த்துட்டு வாழ்க்கை வாழணும். என்னோட கருத்து. நன்றி நன்றி நன்றி
4: நன்றிண்ணா நன்றிண்ணா. சென்னையிலேருந்து நம்ம தாமோதரன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் வந்து முன்னாடி இருந்த ஒரு விஷயத்த நீங்கள் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா அது என்ன அப்படின்றத ரொம்ப சூப்பர் அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு கருத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ நம்ம தாமோதரன் அண்ணா மாதிரி நீங்களும் சொல்லணும், அதாவது முன்னாடி இருந்த ஒரு விஷயத்த நீங்கள் திருப்பி இப்போ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, முன்னாடி இருந்த ஒரு விஷயத்த நீங்க திரும்பவும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னா அது என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கே. ஸோ இதை பத்தி நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787770178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத நாம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: என் பேர் சரோஜா, நான் கொளத்தூர்ல இருந்து பேசுறேன்.
2: ஓகே ஓகே. சரோஜா அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன். சோ இன்னைக்கான நாள் எப்படி போனுச்சு உங்களுக்கு?
6: கூட்டு
2: குடும்பமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க.

ஓகே ஓகே. அப்போ இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? நன்றி. கொளத்தூர்ல இருந்து நம்ம சரோஜா அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை அவ்வளோ சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ ஃபோன்லாம் வந்ததுனால நிறைய பேர் முகம் கொடுத்தே பேசிக்க மாட்டுறாங்க, அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சரோஜா அவங்க சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்ன விஷயம் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது முன்னாடி இருந்த ஒரு விஷயத்த நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, அதாவது முன்னாடி இருந்த ஒரு விஷயத்த நீங்க திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, அது என்ன அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க யாரு, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத நாம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: நானும்
3: சூப்பரா இருக்கேன். நீங்களும்
4: என்ன
3: கேள்வி அப்படின்னா, முன்னாடி இருந்த ஒரு விஷயத்த நீங்க திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, அது என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வியா இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன விஷயத்தை திரும்ப கொண்டு வருவீங்க?
4: முன்னாடி இருந்தது என்ன என்னன்னு கேட்டா, நானே ஒரு 7-8 வயசுல இப்போ அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்.
3: ஏன் திடீர்னு அந்த வயசுக்கு போயிட்டீங்க?
4: அப்படின்னு ஒரு அமைதியாயிருவாங்க. ஆனா இப்ப மேல வர வர வர வர நமக்கு பாதுகாப்பு பாயசக்காரன் பின்னாலேயே போலாம். யாராவது பாயசம் வாங்கி கொடுத்துட்டு நீ ஒண்ணு வாங்கிக்க பாப்பா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு பாக்கலாம். வீட்டுல வாங்கி கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு பத்தாது. அப்புறம் இன்னும் கேட்டோம்னா அடிதான் அடிதான் மிச்சம். அதனால பின்னாடியே இப்ப வண்டிக்கார பின்னாலேயே போனா நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க தானே, பெரியப்பா இப்படிதான் இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கும் போது நீ ஒண்ணு வாங்கிக்க சாமி அப்படிம்பாங்க. அதே அப்பா இதை சொல்லுங்கன்னு வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் இங்க தாராசிங்க மிட்டாய் எல்லாம் வாங்கி பிடிப்போம். நல்ல விளையாட்டு விளையாடுவோம், ஜில்லு விளையாடுவோம். கேக்குறதுக்கு ஃப்ரீயா விளையாடுற வயசு
3: அதுதான்.
4: எனக்கு மட்டும் இல்ல, லேடிஸ்க அதுதான் ஃப்ரீயா விளையாடுற விளையாட்டு. அதுக்கு மேல போக போக அவங்களுக்கு கட்டுப்பாடு வந்துடும்.
3: ஓகே ஓகே.
4: அதனால எனக்கு பிடிச்ச முன்கூட்டி செயல் இதுதான்.
3: சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பரா வந்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
4: அதோட பச்சா உங்களுக்கு என்ன
3: இங்கடா இந்த கேக்ல நினைச்சேன் கேட்டீங்க. முன்னாடி இருந்த அந்த தின்பண்டங்கள்லாம் இருக்கும்ல, அந்த தேன் முட்டாய், கமரக்கட்டு, கல்கோணம், அதெல்லாம் வந்து திரும்பி நான் கொண்டு வந்துருவேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது.

0: அதுக்கு எத்தனை வயசு வேணும்?
1: அதுக்கு என்ன ஒரு 8 வயசு 9 வயசு இருந்தா போதும்.
0: இப்போ நான் சொல்ற வயசு கரெக்ட் தானே?
1: ஆ கரெக்ட் தான். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.
0: லேடிஸ்க்கு மட்டும் இல்ல, லேடிஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே அது பொதுவான ஒரு வயசு.
1: அதான் அதான் அதான் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம்.
2: ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது முன்னாடி இருந்த ஒரு விஷயத்த நீங்க திரும்ப மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கூட இப்போ பேசுறதுக்காக ஒரு நேயர் நினைச்சிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கிறீங்க?
0: சூப்பரா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: முன்னாடி
0: இருந்த ஒரு விஷயத்த நீங்க திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா அது என்ன விஷயம்?
1: மறுபடியும் கொஞ்சம் தங்கினா நல்லா இருக்கும், அது ஒண்ணு. அப்புறமா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னு எங்க வீட்டுல அந்த இதெல்லாம் இல்ல, அது பேர் என்ன, இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படிங்கறது கிடையாது. அதே மாதிரி இந்த கரண்ட் ஆஃப் ஆனா பிரத்யேகமாக ஒரு இருக்கும்ல, அதெல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன பண்ண போனா இந்த மிக்சி எல்லாம் ஓடுறதுக்கு இந்த ஆட்டாங்கல் அம்மி அப்படிங்கறத வச்சுதான் நாங்க அரைப்போம். இந்த தோசைக்காக இருக்கட்டும் சரி, அல்லது அந்த இதுக்கா இருக்கட்டும் சரி, இப்போ வந்து யூபிஎஸ் இருக்கு, அதனால நாங்க மிக்சி கரண்ட் ஆஃப் ஆனாலும் சேவ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அரைக்கிற மாதிரி திருப்பவும் அந்த மிக்சி அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம அட்லீஸ்ட் கரண்ட் போகும்போது அது அந்த ஆட்டங்கள் அம்மி அதெல்லாம் அரைச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைச்ச நாட்கள் எல்லாம் உண்டு. இப்ப பெயருக்கு அங்க ஆட்டங்கள் அம்மி எல்லாம் இருக்கு, தூங்கிட்டு இருக்க அதை மறுபடியும் எடுக்கணும். அதே மாதிரி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குமிட்டி அடுப்பு அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். அதாவது இந்த விறகுல அந்த அடுப்புல பாத்தீங்கன்னா இந்த நாலு விசேஷ கழுமி எல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ்ல சமைக்காம அந்த விறகடுப்புல சமைப்போம். இப்போ விறகடுப்பு இருக்கு, மறுபடியும் அந்த விறகடுப்புல எடுத்து சமைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம்
0: வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட கருத்துக்களை அவ்வளோ சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது முன்னாடி ரிலேட்டிவ்ஸ் வீட்டில், அதாவது அத்தை வீடு சித்தி வீடு சித்தப்பா எல்லாம் போயிட்டு நம்ம தங்குவோம். நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் எங்கடா இப்போ வந்து இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கும் வந்து ஃபீல் ஆகுது. அதை நம்ம சந்திரசேகர் அண்ணா திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மிக்கிள்ளை ஆட்டாங்கள்லாம் வந்து நானுமே, அதாவது எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் அவங்க யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பெருசாக யாரும் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அதில் சமைச்ச சாப்பாடுலாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வந்திருக்கும். ஸோ அதுவுமே திரும்பி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவருமே வந்து ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஸோ நானும் அதை ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோனை பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-707-1078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை திரும்பவும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்கன்னா அது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: SS Academy பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, முன்னாடி இருந்த ஒரு விஷயத்த நீங்க திரும்பவும் கொண்டு வரணும் அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க எங்கூட ஷேர் பண்ணிக்கணும். அதாவது நீங்க வந்து முன்னாடி இருந்த ஒரு விஷயத்த திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத நாம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: இது வாலிப வயசு இணைய தொகுப்பாளர் குரு அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மாலை வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூலூர் ஆதவன்.
5: ஆதவன் அண்ணா, மாலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
6: மாலை வணக்கம். அதான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: சூப்பரா இருக்கிறேண்ணா. கால் பண்றீங்களா?
6: ஆமா, ஏதோ இரசல் சத்தம் கேக்குது போன்ல.
5: இல்லண்ணா, போன்ல எல்லாம் கேக்கலண்ணா, நல்லா தெளிவா தான் இருக்கு.
6: உழவுக்கும் தொழிலுக்கும் விவசாயிகள் முதல் மாதிரி இப்ப வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்பு, சோளம், வரகு, கேழ்வரகு, தேனை, சாம இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் விளைவிச்சாங்க. அப்போ அதுக்கான விலைய எல்லாம் இது பண்ணி வாங்கி சாப்பிட்டு அந்த விளைவுல எங்களுக்கு எனக்கு 62 வயசு ஆச்சுங்க. அதனுடைய விளைவுல நான் இப்ப வரைக்கும் இருக்கிற. ஆனா இப்பத்த பயங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் கிடைக்கிறது இல்ல.
5: ஏன்னா
6: விவசாயிகள் வந்து அந்த பயிர் அவங்க பணப்பயிர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மனித உடல்நலத்துக்கு அதுக்கு குறைச்சலாம் இல்லைங்க. அவங்க பிழைக்கிறதுக்கு இந்த கண்வழி விதை அது மாதிரி இருவாங்க. அந்த குறைச்சல் வரும்ல, அது கொஞ்சம் இவன்னாலும் முத மாதிரி இருந்த அந்த தானிய வகைகள் இருக்குங்கல்ல, கம்பு, சோளம், குறிப்பா கம்பு, சோளம், கேழ்வரகு, ராகி, இதெல்லாம் நான் அப்ப சாப்பிட்டு அந்த அம்புலி களி எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தவன் நானப்போம்.
5: என்னங்க, ஓகே ஓகே.
6: இப்பத்த இளைஞர்களுக்கு பாவம் ஃபாஸ்ட் ஃபுட் பக்கம் போயிட்டாங்க. அதனுடைய டேஸ்ட் கூட தெரியாது. 62 வயசு இருக்கிற அளவுக்கு இப்ப இருக்கிற பையன் சாப்பிடுறாங்களா, 40 வயசு வர வரைக்கும் உடம்ப இடமா கொண்டாடுவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது.
5: ஓகே ஓகே, அதான் முன்னாடி இருந்த விவசாயம் மறுபடியும் வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
6: ஆமா, அது மாதிரி விவசாயிகள் முன் வரணும். அதாவது நான் வேண்டுகோள் தான் இதை செய்யுங்கன்னு நான் கட்டாயப்படுத்த முடியுமா? ஒரு வேண்டுகோள் தான் விடுக்கிறேன்.
5: ஏனங்க, ஓகே ஓகே ஓகே.
6: அந்த மாதிரி என்ன சொல்றது, சுலமா உடலுக்கு வலுவூட்டக்கூடிய அந்த பயிர்களை எல்லாம் விளைவிங்க, மக்களுக்கு கொடுங்க. ஏன்னா டிசைன் தெரியாது, மத்த மக்களுக்கு அதை பத்தி தெரியாது. ஏன்னா அப்படி முதக்காலம் இந்த மாதிரி போனதுன்னா மறுபடியும் இளைஞருக்கு வலுவா இருப்பாங்க, இன்னும் அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க கேட்டதுக்கு பதிலாகவும் நான் அதே சொல்றேன். விவசாயிகளே, பழையபடி அந்த தானிய வகைகளை விளைவிக்க முன்வாருங்கள். இப்போ இருக்கிற இளைஞர்கள் இளைஞர்கள் உடல் தேவம் பெற்றக்கூடிய அளவுக்கு கொண்டாருங்க அப்படிங்கறது என்னுடைய அன்பான வேண்டுகோளை நீ கேட்டுக்கிறதுக்காக நான் சொல்றேன்.
5: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பரா
6: வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. ஆமா, ஒரு நல்ல கருத்தாவும் இருக்கும் நான் நம்புகிறேன்.
5: ஓகேண்ணா, ரொம்ப சூப்பரா வந்து சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட கருத்து வந்து ரொம்ப சூப்பரா வந்து திருப்பி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா.
6: நன்றி.
5: திருப்பூர்லேருந்து நம்ம ஆதவ் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி விவசாயம் முன்ன மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதாவது முன்னாடி இருந்த அந்த பழைய பாரம்பரியமான உணவுகள்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியல, இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு பெருசாக வந்து தெரியல, அதோட சுவை கூட வந்து பெருசாக தெரியல, அதெல்லாம் வந்து திரும்பி வந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆதவ் அண்ணா சொல்லியிருந்தாருங்க. ஸோ அவர் மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, அதாவது முன்னாடி இருந்த ஒரு விஷயம் இப்போ திரும்பவும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் ஓட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: வீடுகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்பவும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்லாம் கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிட்டாங்க, நீங்களும் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787 7707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வந்திருக்கு. ஸோ உங்களோட கருத்துக்களை கேட்கறதுக்கே நான் இங்கே பயங்கர அருமா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நேற்றுலாம் வந்து நிறைய பேரோட லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, காலையில் ஒரு கல்யாணம், மதியானம் ஒரு கல்யாணம், நைட்டு ஒரு கல்யாணம், காலையில் கல்யாண சாப்பாடு அங்கே, மதியானத்துக்கு மதியான வேலைக்கு இன்னொரு கல்யாணம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயங்கர பிஸியாகவே வந்து ஓடிட்டுருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நேற்று ஆவணி மாதத்தோட முதல் முகூர்த்த நாளில் முன்னிட்டு நிறையா பேர் கல்யாணம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு டேட்டாவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற 180 கோவிலில் 1200 திருமணங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு நம்பராக தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் ஒரு சேலத்தை சம்மந்தப்பட்ட ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ இந்த முகூர்த்த டேஸ்லாம் வந்து வந்ததில்ல, சேலத்தில் வழக்கத்தை விட 30% எக்ஸ்ட்ரா அந்த பட்டி வேஷ்டி சட்டைகள்லாம் சேல் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட கருத்துக்களையும் நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நாம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும், அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் டீம் மீட் பண்ணின்னு இருக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்க நம்ம வான்மதி சோனா, அவங்க தான் அவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக இன்ஸ்பைரிங்காக வந்துருக்க போது, ஸோ கேளுங்க. நாம் தொடர்ந்து சோனா லைஃப் ஸ்டைல் இந்த பேஜ்க்கான கிரியேட்டரான வான்மதி சோனா இருக்காங்களா, அவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து பேசிகிட்டு வந்துட்டுருக்கோம். இவங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. வான்மதி சிஸ்டர், இப்போது மேட்டூர்னா எங்களுக்கு தெரியும், மேட்டூர் பார்க் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், இல்லைன்னா மேட்டூர் டேம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி மேட்டூரில் வேறு என்னென்ன ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, என்னென்ன இடங்கள்லாம் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும்?
6: மேட்டூரில் வந்துட்டு பூலாம்பட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அங்கே வந்துட்டு ஃபுல்லாக அங்கே தண்ணி போட்டிங் அந்த மாதிரி, அங்கே வயக்காடு அந்த பக்கம் போனாலும் நல்லா பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால அங்கே இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் குளத்தூர் பக்கம்லாம் போனோம்னா அங்கேயும் அதே தான். அங்கேயும் வந்துட்டு நிறையா கோயில்கள் வந்துட்டு ரொம்ப வருஷமான கோயில்கள் நிறையா, இப்போ கூட புதுசாக வந்துட்டு புதையெல்லாம் இருந்துச்சு, அது ஆமாம் அது அது எல்லாமே அந்த மாதிரி நிறையா இன்னும் போக போக இன்னும் நிறையா இருக்குது.
1: நீங்கள் சொன்ன மாதிரி மேட்டூர் பார்க்கு, மேட்டூர் டேமை தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் மேட்டூரில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ நீங்களாம் வந்து ஒரு டைம் வெளியே போகிறீங்க அப்படின்னா மேட்டூரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹிட்டன் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது, அதை தான் நம்ம வான்மந்தி சிஸ்டரும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து சோனா லைஃப் ஸ்டைல் இவங்களோட பேஜ், இவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கோம். இவங்களோட ஜேர்னி அப்படின்றது நியூ கமர்ஸ்க்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்களோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப மோட்டிவேஷ்னலாக வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வான்மதி சோனா அவங்களோட பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டரான வான்மதி சோனா அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தனக்குன்னு தனி ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்களோட சோசியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கும். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிஸ்டர், நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களோட ஜேர்னிலேருந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் கேக்க அவ்வளோ சூப்பராக இருந்தது சிஸ்டர். லாஸ்ட்டாக கூட மேட்டூரில் என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களா? ஸோ நீங்கள் சொன்ன இடங்கள்லாம் வந்து எங்களுக்கு புதுசாக தான் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க?
1: நல்லா சுற்றி மலை, அதுதான் எங்களோட இது. அங்கே வந்து தர்மல் இருக்குது, உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு எங்களோட எல்லாம் வேலை செய்கிற இடமே அங்கே தான், தர்மல் பவர் ஸ்டேஷன். அதை தாண்டி வேறு என்ன இருக்குன்னா, எங்கள் ஊர் வந்து எப்படின்னா ஃபுல்லாக மலையாக இருக்கும், உள்ளார வந்து தண்ணியாக இருக்கும். எங்களுக்கு வந்து பாலம் இல்லைன்னா எங்கள் ஊரை தாண்டி போகவே முடியாது, அந்த மாதிரி எங்களது ஊர். ரொம்ப எல்லாமே சொன்ன மாதிரி கேரளாவாட்டம் இருக்குது அப்படின்பாங்க. ஆனால் வெயிலும் அதிகம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் வந்துட்டு மழை டைம்லலாம் வந்துட்டு எங்கள் ஊர் வந்து சொல்கிறதுக்கே இது சொல்ல முடியாது.
3: கண்டிப்பாக இப்போ நானுமே அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். மேட்டூர் வந்து இந்த டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்களா, அந்த பூலாம்பட்டி போகிற சைடில் பாலம்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே ஒரு டைம் போயிருந்தேன். போனப்போ தண்ணி வந்தப்போ பாலம் அப்படி அதிருது, அந்த ஃபீலே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேற லெவல் த்ரில்லிங்காக வந்து இருந்தது.
1: இன்னும் வந்துட்டு இன்னும் எப்படி சொல்ற, லாரிலாம் கொஞ்சம் ஹெவியாக போச்சு.
4: நாங்கள் நின்றுக்கோ நடுவில் பாலத்தில் நின்று எங்கறது என்ஜாய் பண்ணுவோம்.
1: வாக்கிங் போவோம் ரெண்டு பேரும்.
4: அதில் வந்து லாரி போகக்குள்ள இருசோனா ஸ்டாப் பண்ணிது, இப்போ எக்ரும் பார்த்துருவோம்.
1: அந்த மாதிரிலாம் நாங்கள் நின்று ரசிச்சிருக்கோம்,
4: பண்ணியிருக்கோம்.
3: நிஜமாலுமே அந்த பிளேஸ் அப்படின்றது அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். நீங்களும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, கொஞ்சம் சேஃப்டியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ அந்த அளவுக்கு மேட்டூர் சுற்றி பார்க்க நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. உங்களுக்கு டைம்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, முன்னாடி இருந்த ஒரு விஷயத்த நீங்கள் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய நேயர்கள்லாம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணா, அதுக்கப்புறமா வந்துட்டு தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், குளத்தூர்லேருந்து சரோஜா, அதுக்கப்புறம் வந்து வேலூர்லேருந்து சந்திரசேகரண்ணா, திருப்பூர்லேருந்து ஆதன் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா சொல்லி கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்ப வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன்.

அதாவது ஒரு பொன்மொழி இருக்கும், பயின்ற வித்தையும் வளர்த்த திறமையும் முடங்குவதற்கே அல்ல, எல்லைகளை தாண்டி ஒளிர்வதற்கே. அதாவது பல வருஷமா நம்ம ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு வித்தையை கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின் போது அந்த வித்தை ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பயன்படாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதுதான் பெண்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. பல வருஷமா ஒரு பொண்ணோட உழைப்பு, அவங்க பெற்றுக்கொண்ட அந்த கல்வியா இருக்கட்டும் திறமையா இருக்கட்டும், இது எல்லாமே திருமணத்துக்கு அப்புறமேட்டு முடிய ஆரம்பிக்குது. திருமணத்துக்கு பிறகு ஒரு பொண்ணு தன்னோட லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறது, தன்னோட திறமையால ஒரு பொண்ணு ஒரு தொழிலையோ வேலையோ கட்டமைக்கிறது அப்படின்றது அவங்களுடைய சுயமரியாதையையும் அடையாளத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை. ஆனா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இதை வச்சுதான் நானுமே நிகழ்ச்சியில எல்லாருக்காகவும், அதாவது பெண்கள் எல்லாருக்காகவும், உங்க எல்லாருக்கிட்டையும் கேள்வியா நான் வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு ஒரு பொண்ணு வேலை செய்யணுமா தொழில் தொடங்கணுமா அப்படின்றத தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கா அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் நீங்க கால் பண்ணி பேசலாம், அப்படி இல்லைனா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சி அப்படின்னா அவங்களுக்காகவும் நீங்க வந்து 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அப்படி இல்லைனா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் கூட நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. என்ன கேள்வி அப்படின்றத இன்னொரு டைம் நான் ஞாபகப்படுத்திடுறேன். திருமணத்துக்கு பிறகு ஒரு பொண்ணு வேலை செய்யணுமா இல்ல தொழில் தொடங்கணுமா அப்படின்றத தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் பலர்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதுதான் உங்ககிட்டயும் கேள்வியா வச்சிருக்கேன். இந்த கேள்விக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில வருட கணக்கில் படிச்சு பல்வேறு கனவுகளோட தன்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு திருமணத்துக்கு அப்புறமேட்டு அந்த திறமைகள் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? இன்னைக்கு பல இடங்கள்ல எங்க குடும்பத்துல பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல பெண்கள் வந்து குடும்பத்தை கவனிச்சா போதும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், உங்களுக்கு எதுக்கு ஒரு பிசினஸ் அப்படின்ற கேள்விகள் வர்றதா இருக்கட்டும், இது வந்து திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணினுடைய பொருளாதார கனவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழலா வந்து மாற ஆரம்பிக்குது. வேலைக்கு போறதோ இல்ல சுயமா ஒரு தொழில் தொடங்குறதோ வந்து வெறும் பணத்துக்காக மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணினுடைய சுயமரியாதை, ஒரு பெண்ணினுடைய அடிப்படை உரிமை, அவங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த அடையாளம் தன்னம்பிக்கை சுயமரியாதை இது எல்லாமே வந்து கிடைக்குதா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறியாதா இருக்க ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணு தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தன்னோட பொருளாதார தேவைக்காகவும் சுய வளர்ச்சிக்காகவும் இயங்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தொழில தொடங்கி 10 பேருக்கு வேலை தரணும், ஒரு தொழில் முனைவாரா உருவாகணும், இல்ல கார்ப்பரேட் துறையில சாதிக்கணும்னு பெண்கள் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து தடுக்கவே கூடாது, அந்த எண்ணம் பெண்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்காகவும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். திருமணத்துக்கு பிறகு ஒரு பொண்ணு வேலை செய்யணுமா தொழில் தொடங்கணுமா அப்படின்றத தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம் அப்படின்றது பெண்களுக்கு இருக்கா அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி, அப்படி இல்லனா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த கொம்பரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தி அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரித்தாங்க. அதனால் அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடயே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்தரோடு அந்த ரவுண்டானாவை சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: ஸ்லோவாக்கியால உலக யூத் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. அந்த போட்டியில 76 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவுல அமெரிக்கா சீன வீராங்கனைகளை ஒரு பாயிண்ட் கூட எடுக்க விடாம 7-0 அப்படின்ற ஒரு கணக்குல களத்துல சுருட்டி அடிச்சு தங்கம் ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு நம்ம இந்தியா மல்யுத்த சிங்க பெண்ணா இருக்கக்கூடிய காஜல் அப்படின்ற ஒரு சாதனை பெண், சிங்க பெண் பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் அவங்களை பத்தி என்னென்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான சாதனைகள் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறேன். சோ கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. நம்ம இந்திய மல்யுத்த வீராங்கனையா இருக்கக்கூடிய காஜல் சின்ன வயசுல இருந்தே மல்யுத்தம் அப்படின்ற ஒரு விளையாட்டுல ரொம்ப அதீத ஆர்வம் கொண்டிருக்காங்க. அதனால சிறு வயதுல இருந்தே அவங்க வந்து இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து இருக்காங்க. சர்வதேச மல்யுத்த போட்டிகள்ல இந்திய தேசிய கொடிய கம்பீரமா பறக்க விடணும் அப்படின்ற இந்த மாபெரும் லட்சியத்தோட அகாத களங்கள்ல வந்து தீவிரமா பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 7-0 அப்படின்ற ஒரு கணக்குல உலகையே திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு சாதனையா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா இந்த சாதனை பயணத்துல சவால்களும் இருந்திருக்கு. ஏன்னா மல்யுத்த களம் அப்படின்றது அதுல அதீத உடல் பலம் அப்படின்னு தேவை, தொடர்ந்து எடை கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வினாடிக்கு வினாடி வியூகம் அப்படின்றது எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கணும். அப்போதான் நமக்கு வந்து இந்த புள்ளிகள், நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் கையாளுறதுல வந்து சவால்கள் அப்படின்னு இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் கடந்திருக்காங்க அமெரிக்கா, அதுக்கப்புறம் சைனா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்க இல்லையா. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வீராங்கனைகளா இருக்கட்டும், இல்ல அந்த நாடுகளே வந்து இந்த மல்யுத்தத்தை எல்லாம் வந்து முன்னாடி இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க, தீவிரமான பயிற்சிகளை மேற்கொண்டவங்களா இருக்காங்க, உலக நாடுகள்ல டாப் வீராங்கனைகளா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உலக நாடுகள்ல டாப் வீராங்கனைகளா இருக்கக்கூடியவங்களை எதிர்கொள்றது அப்படின்றது தீவிரமான அழுத்தத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கும். இதனால் வரைக்கும் சாம்பியன்ஷிப் பட்டம்லாம் வெல்றாங்க அப்படின் போது அதுக்கு போட்டி போடுறதா இருக்கட்டும், அதுக்கான ஆப்போசிட்ல வரக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து இந்த சைனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெண்களா தான் இருந்திருக்காங்க. அவங்க கூட வந்து போட்டி போடுறது அப்படின்றது அதை நினைச்சு பார்த்தாலே வந்து சவாலான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. அது எல்லாத்தையுமே கடந்த ஒரு பொண்ணா தான் இருந்திருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் கடந்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஸ்லோவாக்கியால 20-க்கும் மேற்பட்ட மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடக்க ஆரம்பிக்குது. இந்த போட்டியில மகளிருக்கான 76 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவுல தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனையை வந்து படைக்க ஆரம்பிக்கிறாங்க. அரையிறுதியில அமெரிக்காவில பலம் வாய்ந்த வீராங்கனையை வந்து 6-0 அப்படின்ற கணக்குல, இறுதி போட்டியில வந்து 6-0 அப்படின்ற கணக்குல வந்து தோக்கடிக்கிறாங்க. இறுதி போட்டியில சீனாவுடைய வீராங்கனையா இருக்கக்கூடியவங்களை 7-0 அப்படின்ற புள்ளி கணக்குல எதிராளிய வந்து ஒரு புள்ளி வச்சு அவங்களை வந்து முடிச்சு விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ ஏற்கனவே வந்து கடந்த ஆண்டு 72 கிலோ எடை பிரிவுல வந்து தங்கம் வென்றிருந்த காஜல் இப்போ 76 கிலோ எடை பிரிவுல தங்கம் வென்று உலக அரங்கில தன்னோட ஆதிக்கத்தை மறுபடியும் நிலைநிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, இப்படிப்பட்ட பெண்கள் நம்ம ஊர்லாம் இருக்காங்க அப்படின்னு போது அவங்கெல்லாம் பார்த்து நீங்களாம் இன்ஸ்பயர் ஆகிட்டு உங்களுடைய துறையில சாதனை பண்ணுங்க அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். இதே மாதிரி லேச லேச நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க நேர்களே. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் யதார்த்தமா சந்திக்கக்கூடிய, ஆனா அதை பத்தி வெளியில சொல்லிக்காம இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆரோக்கிய பிரச்சனை பத்தி தான் நான் வந்து சொல்லான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்க கோளாறுகள். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. இதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த கண்ணில் கருவளையம் ஏற்படுறது, ரொம்ப உடல் டயர்டா இருக்கிற மாதிரியான உணர்வு கொடுக்க ஆரம்பிக்கிறது, கை கால்களில் வலி ஏற்படுது, நடு ராத்திரியில வந்து திடீர்னு முழிப்பு வந்துட்டா அதுக்கப்புறம் விடியற வரைக்கும் தூங்க முடியாத ஒரு தவிப்பு அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பல பெண்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். இதுதான் வந்து இன்சோமியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த இன்சோமியாவால நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் சுமார் 25.7% பேர் இன்சோமியாவால தூக்க பிரச்சனையால தீவிரமா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. குறிப்பா குடும்ப பெண்கள் தான் இந்த மன அழுத்தத்துக்கு அதிகமா வந்து சவால்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு சரியா தூங்கலன்னா அடுத்த நாள் காலையில இந்த கண்ணெரிச்சல் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உடம்பு தெம்பேலாத மாதிரியான ஒரு விதமான சோர்வு இருக்க ஆரம்பிக்கும். வேலையில கவனக்குறைவு, இதெல்லாமே வந்து யதார்த்தமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க ஆரம்பிக்குது. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதையும் தாண்டி இன்னும் பிரச்சனைகள் இருக்கு. போதுமான தூக்கம் இல்லாததுனால பகல் நேரத்துல வந்து தூக்கம் கலக்கம் அப்படின்றது உண்டாக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை வண்டி பெண்கள்லாம் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு போது சரியா வந்து இந்த வண்டியை இயக்க முடியாத நிலை அப்படின்றது வர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு பெரிய விபத்தை உண்டாக்கிறோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து மருத்துவர்களும் எச்சரிச்சிருக்காங்க. சரியா தூங்கலனா ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு போது திடீர்னு கவனக்குறைவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ திருச்சி பிரபல மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் M.A. அலிம் அவர்கள் வந்து மருத்துவ குறிப்பு வந்து வெளியிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தூக்க கோளாறுகளை ஆரம்பத்திலே கவனிக்காம இருந்துட்டோம் அப்படின்னா அது மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் தரத்தையும் மனநலத்தையும் வந்து தீவிரமா பாதிச்சிடும் அப்படின்றத அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அப்போ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு தூக்க பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கான தீர்வுகளை சீக்கிரமா காண்றுங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா தூக்க பிரச்சனையால இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல பேர் வந்து ரொம்ப டயர்டான ஒரு உணர்வுலே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வேலையை முழுசா செய்ய முடியாத அந்த கவனக்குறைவு அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. இன்சோமியா பிரச்சனை வர ஆரம்பிக்குது. திடீர்னு நடுராத்திரியில எழுந்துச்சு உட்கார்ந்துகிட்டு அவங்க தூக்கம் வராம மொபைல் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்க ஆரம்பிக்குது. இதனால வந்து மறுபடியும் வந்து கண்ணுக்கு எரிச்சல் அப்படின்ற ஒரு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரியான உணர்வு அப்படின்றது பெண்கள் எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்குது. சோ இதுதான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்திருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நாம பாத்துக்கணும் இல்லையா, அதனால அவங்களுக்காக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையும் சொல்லுங்க. டாக்டருக்கு கூட்டு போய் அதுக்கான தீர்வுகளை வந்து டாக்டர் சொல்றதை கேட்டுட்டு நீங்க வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலி கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலு. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதி ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் பேச வர போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா தன்னோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சிருக்க கூடிய ஒரு பொண்ணு, அதாவது நம்ம சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு பேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர் சோனா வான்மதி தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம் என்ன விஷயங்கள் சொல்ல போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும். சோனா வான்மதி வணக்கம். சோனா வான்மதி, நீங்க சொல்லிருந்தீங்க அம்மா வந்து இல்லாத டைம்ல நான் வந்து பல சவால்களை கடந்து வந்திருக்கேன், இப்பயும் அந்த சவால்கள் எல்லாம் கடந்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு போது நீங்க சொல்லியிருந்தீங்க, நான் அம்மா இருந்தப்போலாம் வந்து சாப்பிட்ட தட்டு கூட கழுவி வைக்க மாட்டேன் அப்படி ஒரு பொண்ணு, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நான் இப்போ எல்லா வேலைகளையும் தானே செஞ்சுக்கக்கூடிய ஒருத்தரா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்படி நீங்க இப்போ இருக்கீங்க அப்படின்னு போது, இதுக்கு முன்னாடி இதனால வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அம்மா இல்லாத டைம்ல ஒரு தனிமை அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா ரொம்ப நாள் நம்ம கூட இருந்துட்டு ஒருத்தங்க இல்லாம போனா அந்த இடத்துல தனிமை அப்படின்னு வர ஆரம்பிக்கும். அந்த தனிமையை கடந்து வரது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். சோ அதை எப்படி நீங்க கடந்து வந்தீங்க? ஒரு பொண்ணா இருந்து எப்படி அதெல்லாத்தையும் கடந்து வந்தீங்க?
6: ரொம்ப நரகமா இருந்துச்சு அப்ப காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம். அது இப்ப வந்துட்டு எங்க மேம், எங்க கிளாஸ் மேம், எங்க ஹெச்ஓடி மேம், இப்ப ஹெச்ஓடியா இருக்காங்க அவங்க, அந்த அவங்கலாம் என்னை வந்துட்டு அவங்க பிள்ளையாட்டை என்னை பாத்துக்கிட்டாங்க. அது அப்ப தெரியாது இருந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம அம்மா இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே அது கஷ்டமா இருக்கும். அது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படிதான் சொல்லணும்.
5: ஸோ சொல்றதுக்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு கஷ்டம் அப்படின்றது என்னோட வாழ்க்கையில இருந்திருக்கு. அதெல்லாத்தையும் நான் இப்போ கடந்து வந்திருக்கேன் அப்படின்றத வந்து சோனா வான்மதி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு பொண்ணு தன்னந்தனியா இருக்காங்க அப்படின்னும் போது சப்போர்ட் அப்படின்றது இல்லாத டைம்ல அவங்க அவங்களுடைய வாழ்க்கை நாட்டில் கடந்துதான் வர ஆரம்பிக்கணும். இது வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து நம்ம கூடவே இருந்துட்டு ரொம்ப நாள் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் வந்து சோனா வான்மதி அவங்களுக்குமே இருந்திருக்கு. அதெல்லாத்தையும் கடந்து இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிரேட்ஃபுல்லான விஷயம். சோனா வான்மதி, இப்போ நீங்க அந்த தனிமை அப்படின்ற ஒரு உணர்வு, குடும்பத்தை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களை நீங்க பக்குவப்படுத்திப்பீங்க இல்லையா? சோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எப்படிதான் இருக்கணும், இதுக்கப்புறம் நம்ம தான் வந்து எதுவா இருந்தாலும் பாத்துக்கணும், அந்த ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு வர ஆரம்பிச்சது? எப்படி நீங்க உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டீங்க?
6: எப்படி பக்குவப்படுத்திக்கிட்டா, எல்லாமே வந்துட்டு நம்மள பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். எல்லாமே நிறைய சொல்லி தருவாங்க, எங்க பெரியமா அவங்க எல்லாம் சொல்லி தருவாங்க, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லியும் கொடுப்பாங்க. நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய எங்க அக்காவும் நிறைய சொல்லி தருவாங்க. எல்லாமே சொல்லி கொடுத்துதான் நம்ம இந்த அளவுல நம்ம வந்து நிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே எல்லாம் தெரியாது இல்லையா. வந்துட்டு எங்க அக்கா வீட்லயுமே வந்துட்டு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சின்ன மாமனாரு, சின்ன மாமியாரு, அவங்க ஃபேமிலிக்குள்ளார போய் தான் கொஞ்சம் அந்த டென்ஷன்

0: கிச்சன் எங்கள் அம்மா இறந்தது அது எல்லாமே வந்துட்டு அவங்க தான் எல்லாமே போக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
1: ஒவ்வொரு விஷயமும் வந்து என்னை சொல்லிக் கொடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க சொந்தக்காரவங்க. அதையும் தாண்டி நானும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனியாக ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் என்ன பண்ணும் அப்படின்லாம் தெரியவே தெரியாது. அந்த அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை கடந்து வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டும் சரி அந்த இடத்துலையும் சரி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அந்த அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனை கடந்து தான் இன்னைக்கு சோனா அனுமதி பல சவால்களை கடந்து இந்த இடத்துல நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி கண்டென்ட் கிரியேட்டரா தன்னோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தான் நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில லேசரேச நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்களை எப்படி கடந்து வந்தாங்க, எப்படி இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான வழிமுறைகள் பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுடுவாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன். Thank you.

0: ராஜ்குமார், நீங்க கேட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோனா வான்மதி தான் இன்னைக்கு நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். சோனா வான்மதி, இப்போ நீங்க வந்து சொல்லிருந்தீங்க ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் தான் நான் ஹேண்டில் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து பொதுவா சொல்ற ஒரு விஷயம் தானே, பெண்கள் அப்படின்றவங்க மனதளவுல பலமானவங்க, ஆண்கள் அப்படின்றவங்க உடல் அளவுல பலமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பல சவால்களை கடந்து பல நெருக்கடிகளை கடந்து வந்த
1: பிடிச்சவங்கிட்ட நல்லாவே பேசுவேன், இல்லைனா வந்துட்டு பார்த்தா கூட பேச மாட்டேன். இவங்க அக்கா கிட்டலாம் கூட வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்லாம் வந்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன். எல்லாத்துக்கிட்டுமே அப்போலாம் வந்துட்டு எப்படி இருப்பேனா வந்துட்டு நான் வைக்கிறது தான் சட்டம், பேசுனா பேசுங்க பேசாட்டி போங்க. அந்த எதாந்தாலும் எங்கள் அம்மா இருக்காங்க, எனக்கு வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவங்க தான் எனக்கு சூஸ் பண்ணி எதுவாக இருந்தாலுமே பண்ணி தருவாங்க. நான் வந்து அப்போ வந்து காலேஜ் மட்டும் தான் போவேன், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசுவேன். மித்தபடி யார் வந்தாலும் அவங்கள மதிச்சு கூட பேச மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருந்த பொண்ணு தான் நான். இப்போ வந்துட்டு எல்லாமே பக்குவம் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ வந்து நான் அந்த மாதிரி பண்ண யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்கிறது எனக்கு தெரிய வந்துருச்சு. அதனால் இப்போ வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு பொறுமையாக பேசுவேன். கோவம் வந்தாலுமே அந்தாலும் வந்து இதாகிப்பேன், அந்த மாதிரி தான். கோவங்கள் இப்போ கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம். அதுதான் நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது. கோவம் தான் எனக்கு அதிகமாக வரும், அதை நான் இப்போ அதிகமாக ரொம்பவே குறைச்சிக்கிட்டேன். அதை எல்லாத்தையுமே அதெல்லாம் நான் முன்னேறிக்கிட்டே வரேன்.
0: அதாவது நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க இருக்காங்க அப்படின் போது, அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது, அந்த நேரத்தில் அவங்க நம்ம கூட இருக்காங்களே அது போதுமே நமக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம டக்குன்னு உதறி தள்ளிட்டு போயிடுவோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிடிச்ச ஒருத்தங்க நம்ம கூட இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்து கவனமாக இருக்க ஆரம்பிப்போம். அந்த கவனம் வந்து சோனா வான்மதிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ ஒரு பக்குவமான ஒரு பொண்ணாக, குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு பொண்ணாக மாறிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட தம்பியை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தாலே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கோவத்தை விட்டுட்டு குடும்பத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்னும் போது அப்பா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு பொறுப்பான ஒரு பொண்ணா மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சூப்பர் வான்மதி, கண்டிப்பா இந்த சவால்களத்தையும் கடந்து நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு போது, இதுக்கப்புறமேட்டு கண்டென்ட் கிரியேட்டரா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது அதுல கண்டிப்பா சக்சஸ் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். சோ சோனா வான்மதி, இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி சோனா வான்மதி. நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பேசியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை வாய்ஸ் மெசேஜாகவும் நார்மல் மெசேஜாகவும் பண்ணிட்டு போயிருங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று இன்னொரு நிகழ்ச்சியில், அதாவது அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே.
2: ஹாய், வணக்கம், என் பேர் ஆர் கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: அந்த பறவைக்கு பறக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால் அது என்ன பண்ணுச்சுன்னா, டெய்லியுமே ஒரு ஒரு நாளும் மதிய நேரத்தில் பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதனால் ஒரு பெரிய மரத்து மேலே ஏறி அந்த மரத்துலேருந்து நம்ம வந்து அப்படியே பறக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கீழே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து தன்னோட சிறகுகளை வேலை செய்ய வைக்க பார்த்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த பறவை அந்த பெரிய மரத்துலேருந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து அதுக்கு காலில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அதனால் நடக்கவே முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்போது அந்த மரத்துக்கு கீழே, அதாவது அந்த பொந்து இருக்கும் இல்லையா, அங்கே குடியிருக்கிற அணில் தான் இந்த பறவைக்கு உதவி பண்ணுச்சு. இந்த பறவைக்கு காலில் அடிபட்டிருந்தப்போ தனக்கு உணவு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அந்த பறவையை நல்லபடியாக பார்த்துக்கிச்சு. ஒரு மூணு நாளில் காயமும் ஆறிடுச்சு. அப்போது அந்த பறவை பறக்க ட்ரை பண்ணிச்சு, ஈஸியாக பறந்துருச்சு. ஸோ பறவையோட முயற்சினாலையும் அணிலோட ஹெல்ப்புனாலையும் இந்த பறவை வந்து பறக்கிறதுக்கு கற்றுக்குச்சு. அவ்வளோ தைரியமாக அந்த பெரிய மரத்துலேருந்து கீழே விழுந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு பறக்கிறதுக்கு முழு மனசோட ட்ரை பண்ணி இந்த பறவை கற்றுக்குச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை பயம் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா, அதாவது முயற்சி பண்ணோம் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸே நமக்கு எந்த வகையிலையாவது உதவி பண்ணும். இப்போது அணில் மூலமாக இந்த பறவைக்கு உதவி பண்ணுச்சு இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு ஒரு க்யூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர்
2: ரிஜாஷ்.
1: ரிஜா, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
2: செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: ஓகே, சின்ன வயசுல இருந்து நீங்க இதே ஸ்கூல்ல படிக்கிறீங்களா?
2: எல்கேஜிலிருந்து.
1: எல்கேஜில இருந்து, சூப்பர். சரி, கண்டிப்பா எல்கேஜில இருந்து இப்போ வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வந்து ஒரே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த மெமரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த டைம்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, மறக்கவே முடியாது அப்படின்லாம் அதெல்லாம் இருக்கா? இருக்கு. சரி ஓகே, சொல்லுங்க.
2: எல்கேஜிலிருந்து இதுவரையுமே ஆனுவல் டேல நான் டான்ஸ் ஆடி இருப்பேன், அது எல்லாமே எனக்கு பிடிக்கும்.
1: ஓஹோ, சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே நீங்க வந்து ஆனுவல் டேல தவறாம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர், ஒரு குட் மெமரிஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில ரிஜா ஸ்ரீ கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது

பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து

0: ரொம்ப மதித்து சுப்பராமையர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராமையரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராமையர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்கு அந்த மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது, எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளோட இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட ரிஜா ஸ்ரீ தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நம்ம அவங்க கூட பேசலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் வைஷ்ணவி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு புது விஷயம் செய்யணும் அப்படின்னா சில டைம் வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தயங்குவாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன மேம்?
7: ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே அவங்க ரொம்ப ஷையாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஹெஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பயமாக இருக்கலாம், ஏதாவது நம்ம தப்பாக நினச்சிருவாங்களோ இல்லை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரீசனாக இருக்கும். ஸோ அஸ் அ பேரண்ட்டாக அவங்களோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட கடமை தான். ஸோ அதை எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக வீட்டிலேருந்தான் ஆரம்பிக்கணும். ஸோ வீட்லேயே சின்ன சின்ன டாஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப பயந்து ஸ்கூலில் எதுவும் பெருசாக முன்னாடி போய் நிற்காத குழந்தைங்கள்லாம் நீங்கள் வீட்லேயே சின்ன சின்ன டாஸ்க்கை வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏதாவது சின்னதாக அவங்களுக்கு குக் பண்ண சொல்லி கொடுக்குறது, அவங்க அவங்களோட ஷெல்ஃபை அவங்களே அரேஞ்ச் பண்ண சொல்லி கொடுக்குறது, அவங்க பேக் அவங்களே எடுத்து வைக்க சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப வந்து லைக் சின்ன சின்ன டாஸ்க் அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நம்மளாலே செய்ய முடியுது அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களால ஸ்கூலில் போயும் இல்லை வெளியில் வெளி உலகத்தை போயும் இதை வந்து பண்ண முடியும். இன்னொன்று அவங்க ட்ரை ரைட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்களோட எஃபோர்ட்டை வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணணும், அதில் வந்து ப்ரைஸ் வாங்கணும் இல்லை வின் பண்ணணும் அப்படிங்கிற பர்ஃபெக்ஷன் நமக்கு தேவையில்லை. அந்த எஃபோர்ட்

0: நீங்கள் ப்ரைஸ் பண்ணாலே மேலும் மேலும் உங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வின்னும் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற குழந்தைங்க இப்போ பக்கத்து வீட்டு குழந்தையோ இல்லை ஸ்கூலில் அவங்களோட ஃப்ரெண்டோடையோ எக்காரணத்தை கொண்டும் அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. அந்த கம்பேரிஷன் ஒரு பயத்தை தான் கொடுக்கும், அதனால் அந்த எஃபர்ட் போடுறதே அவங்க நிறுத்திடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணுறதுக்கான ஸ்பேஸை வந்து கொடுங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, நீ என்ன மிஸ்டேக் பண்ண அப்படிங்கிறத சொல்லுங்கள், நடுவில் போய் நிறுத்தி இது தப்பாக பண்ணுற அப்படிங்கிறத சொல்ல வேணாம். அவங்க பண்ணி முடிக்கட்டும், பண்ணதுக்கப்புறம் நம்ம திருத்திக்கலாம். இன்னொன்று, லைக் அவங்களுக்கு வந்து லைக் ஒரு இண்டிபெண்ட்டான குழந்தை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்கள ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண விடணும். அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் போட ஆசைப்படுறாங்கன்னா, இந்த ட்ரெஸ் போடுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அதை போட வைங்க. வெளில எங்காவது போனாங்கன்னா அதை செய்ய விடுங்க. சாப்பாடாகட்டும், லைக் என்னவாக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்க பழக்கணும் அப்படின்னா நார்மலாகவே அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இன்னொன்று, மாடலிங். ஸோ என்ன அப்படின்னா, லைக் நம்ம பேரண்ட்ஸ் வந்து லைக் ரொம்ப கான்ஃபிடென்ட்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தா குழந்தைங்களும் கான்ஃபிடென்ட்டாக மாறுவாங்க. ஸோ அதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை கிரிட்டிசைஸும் பண்ணக்கூடாது. ஸோ சும்மா சும்மா நீ இதை தப்பு பண்ணிட்டு அதை தப்புட்டு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால் அந்த கிரிட்டிசிசமாக கம்மி பண்ணிடலாம். இதெல்லாம் பண்ணாலே போதும், மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வளருவாங்க. அண்டு இதெல்லாம் இல்லாமல் பேரண்ட்ஸ் எப்போ வந்து லைக் நம்ம பயப்படணும் அப்படின்னா, லைக் நம்ம அந்த குழந்தை வந்து புதுசாக எதையுமே ட்ரை பண்ண மாட்டுறாங்க, அண்டு லைக் அவங்களுக்கு குரூப்னாலே பயமாக இருக்குது, லைக் இல்லை ரொம்ப அந்த ஃபியர் இந்த அந்த ஃபெயிலியர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்டையோ இல்லை சைல்டு சைக்காலஜிஸ்ட்டையோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுமே நம்மளோட பீடியாட்ரிஷியன் கிட்டே அப்படி இல்லையா சைக்காலஜிஸ்ட் கிட்டே கூட்டிகிட்டு போய் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, தேங்க்யூ மேம். தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம், ஸ்டே டியூன்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துல

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரின்றி அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ரிஜா ஸ்ரீ கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம ரிஜா ஸ்ரீ கூட பேசிடலாமா? ரிஜா ஸ்ரீ, நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து எல்கேஜில இருந்து நான் வந்து ஆனுவல் டேல தவறாம டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ எப்போ வந்து லாஸ்டா டான்ஸ் ஆடினீங்க ஆனுவல் டேல?
4: ஃபிஃப்த்ல.
3: அப்போ லாஸ்ட் இயர் ஆனுவல் டேல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது. சரி, ஓகே. சரி, இப்போ இந்த ஆனுவல் டேலலாம் இயர்லி புதுசு புதுசாக ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுருக்கீங்களா?
4: ஆ, எல்லாமே வச்சுருக்கேன்.
3: எல்லாமே வச்சுருக்கீங்களா? அப்போ எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே வச்சுருக்கீங்களா ட்ரெஸ்ஸஸ்ஸு?
4: எல்கேஜிலேருந்து இதெல்லாம் இருக்காது, ஃபோர்த்துலேருந்து இருக்குது.
3: ஃபோர்த்துலேருந்து இப்போ வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கீங்க. சரி, ஓகே. நீங்கள் எப்பயுமே இந்த குரூப் டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா அப்படி இல்லையா? எப்பயுமே சோலோ பர்ஃபார்மன்ஸ் தானே?
4: குரூப் டான்ஸ் தான்.
3: குரூப் டான்ஸ். சரி, ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய மெமரிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நீங்கள் வந்து ஆனுவல் டேயில் சூப்பராக ஜாலியாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா ஏதோ ஒரு ஆனுவல் டேயில்? அதை ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணிக்கோங்க.
4: செகண்டில் ஒரு டைம் வந்துட்டு அலோஷியஸ் குரூப் நான், அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அது எனக்கு பிடிக்கும். அந்த அது வந்துட்டு அந்த ரன்னிங் ரேஸ்லாம் வைப்பாங்க, அதில் வந்துட்டு வின் பண்ணனால அது கொடுத்தாங்க. பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பேன் இப்போ நல்லாவே ஞாபகம் இருக்குது. அந்த ஃபோட்டோ இன்னுமே என்கிட்ட ஒரு ஃபைலில் இருக்கும், அதில் இருக்கும்.
3: ஓ, இன்னுமே அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க பத்திரமா? அப்படின்னா அந்த ஃபோட்டோவெல்லாம் எப்பயாச்சும் எடுத்து பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி பார்க்கும்போது மிஸ் பண்ணுற மாதிரிலாம் ஞாபகம் வருமா?
4: ஆ, நல்லா ஞாபகம் வரும்.
3: கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும்ல. சரி, இப்போது சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் படிக்கிறாங்களா இல்லை எல்லாருமே வேறு ஸ்கூல் மாற்றிட்டாங்களா?
4: இல்லை, யாரும் அப்படி போகல.
3: அப்போ எல்லாருமே உங்கள் கூட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றா தான் படிச்சுட்ருக்காங்களா?
4: ஆனால் ஃபோர்த்தில் இருந்த ஃப்ரெண்டு மட்டும் போயிட்டாங்க, மற்ற எல்லாருமே இருக்காங்க.
3: ஃபோர்த்துலேருந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் ஸ்கூல் மாற்றிட்டாங்க. சரி, அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணி எப்பயாச்சும் ஞாபகம்லாம் வந்துச்சுன்னா பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா?
4: இல்லை, அவங்க நம்பர் என்கிட்ட இல்லை.
3: நம்பர் இல்லையா? அப்போ அவங்கள மிஸ் பண்ண மாட்டீங்களா நீங்கள்?
4: ஒவ்வொரு டைம் மிஸ் பண்ணுவேன், அவ்வளோதான்.
3: எப்பயாச்சும் ஒரு டைம். சரி, ஓகே, சூப்பராக பேசுனீங்க. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் ரிஜா ஸ்ரீ கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள்

ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஸோ ஜாலியாக கிட்ட என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9 7 8 7 7 0 107 8.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயர்னி நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம ரிஜா ஸ்ரீ கூட தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்ததான் நம்ம ரிஜா ஸ்ரீ கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்கன் தான். ஸோ புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டை தரக்கூடிய சிக்கனை எப்படி ஹெல்த்தியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ளேவரில் மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் டிக்கா தான். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் போன்லெஸ் சிக்கன் வந்து 250 கிராம் எடுத்துக்கணும். தயிர் 1 கப்பு, மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அடுத்ததாக இந்த பட்டர் தேவையான அளவு. இந்த நம்ம டிக்கா மாதிரி பண்ணுறதுக்கு தேவையான அளவு பட்டர். இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறது அப்படின்னா சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தயிர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எலுமிச்சை சாறு, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துடணும். அதுவே ஓரளவுக்கு நல்லா கலராக வந்திருக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து இன்னும் அந்த ரெட்டிஷ் கலர் வேணும் அப்படின்னா இந்த கலர் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஜிலேபி தூள்னு சொல்லுவோம், அது கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து 4-5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருணும். ஊற வைக்கிறது வந்து ஃப்ரிட்ஜிலே கூட வச்சிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ எதுக்காக அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் ஊற வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தவாவில் எண்ணெய் லைட்டாக ஊற்றி, அப்படி இல்லையா வெண்ணெய் கூட ஊற்றி, சூடானதுக்கப்புறமா இந்த சிக்கனை ஒன்று ஒன்றா அது மேலே வச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டோம்னா சூப்பரான இந்த சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடும். இது ஒரு மெத்தடு. இதை இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்கனெல்லாம் எடுத்து அப்படியே இந்த தந்தூரி ஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ அதில் குத்தி வச்சு விறகடுப்பு வச்சு விறகடுப்பில் நம்ம அப்படியே இந்த தந்தூரியை எப்படி சும்மா அப்படியே ரோல் பண்ணி வேக வைப்போம் அந்த மாதிரி கூட வேக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்னாலும் ஓகே, இந்த மாதிரி மெத்தட்னாலும் ஓகே. குழந்தைங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்க எனக்கா ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க கூடிய இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விறகடுப்புலலாம் வச்சு சமைச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு மயோனைஸ் அப்படி இல்லைனா க்ரீன் சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம சோனா எஃப்எம்ல கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ சொல்லுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9 7 8 7 7 0 107 8.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ரிஜா ஸ்ரீ தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அவங்க கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க, மேலும் என்னென்னலாம் பண்ணால் அவங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்கலாம் முன்ன சொன்ன மாதிரி அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மேம்?
3: வெளியிலேருந்து ஏதாவது யாராவது மிரட்டுறாங்களா இல்லை யாராவது மிஸ்கைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணணும்னா ஒன்று, கிளாஸ்லேயே ஃப்ரீயாக ஒரு ஆக்டிவிட்டி கேம்ஸு அந்த மாதிரி போகலாம், ஒரு டூர் கூட்டிகிட்டு போகலாம், ஒரு அதாவது டூர் போகலாம், அல்லது வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி கூட்டிகிட்டு போகலாம், ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம், டீம் ஒர்க் கொடுக்கலாம், டேட்டா கலெக்ஷன் கொடுக்கலாம், அந்த மாதிரி அவங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சில ஏதாவது குரூப் ஒர்க்ஸ் ரிலேட்டட் டு கிளாஸும் அல்லது வேறு ஏதாவது கூட செஞ்சு இதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள், இல்லைனா கேமு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க மைண்டை வந்து நம்ம என்ன செய்யணும், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃப்ரீ பண்ணணும். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இமோஷனல் சப்போர்ட் நம்ம கொடுக்க.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி மேஜராக 4 விஷயம், இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு, டீம் ஒர்க்கு அண்டு கோஆர்டினேஷன், குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த எமோஷ்னல் சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாலே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஈஸியாக ரிலீஃப் ஆகிடும். ஸோ குழந்தைங்களும் அதிலிருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரிஜா ஸ்ரீ கூட பேசிடலாமா? ரிஜா ஸ்ரீ, சம்டைம்ஸ் இந்த ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டேலாம் வைக்கும்போது அதுக்கு முன்னாடி நாள்லாம் பயங்கர ஜாலியாக இருக்கும். முன்னாடி நாளுன்றதோட ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே அவ்வளோ சூப்பராக ஜாலியாக இருக்கும். நம்ம வந்து கிளாஸ்லாம் கட் அடிச்சுட்டு ஜாலியாக ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் ஆனுவல் டே ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கூலில் என்ஜாய் பண்ணுவீங்களா, இல்லை அப்படியே வந்து லீவ் போட்டுருவீங்களா? நம்ம வந்து வீட்லேயே இருந்துக்கலாம் எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு சொல்லி லீவ் போட்டுருவீங்களா, இல்லை ஸ்கூலுக்கு வந்துடுவீங்களா?
5: நான் அப்போல்லாம் எதுவும் லீவ் போட்டதில்லை, இதுவரையிலுமே அப்போல்லாம் எதுவும் லீவ் போட்டது
4: இதுவரையிலும் அப்போல்லாம் லீவ் போட்டதில்லை. சூப்பர். அப்போனா நீங்கள் வந்து ஆனுவல் டேயில் இப்போ வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, எல்லா வருஷம் ஆனுவல் டேலையும். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே நீங்கள் வந்து ஜாலியாக ஸ்கூலுக்கு வந்துடுவீங்க போல். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். சரி ஓகே, அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இப்போ பேக் டு பேக்கில் பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. அடுத்ததாக மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கார். நிகழ்ச்சியை கேட்டுருங்க. பாய் பாய் மக்களே.
6: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. இயற்கை வரலாறு, குளிர்ச்சியான காலநிலை, அழகான மலை காட்சிகள், இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அனுபவிக்கணும் அப்படின்னா இந்தியாவில் இல்லைங்க, இங்கிருந்து தெற்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமான மவுண்ட் லாஃப்டிக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். இது வந்து அவ்வளவு அற்புதமான இடம், அதுக்குன்னு இந்தியாவில் இல்லாத மாதிரி இடம் நல்லா சொல்லிட முடியாது. பட் இதில் ஒரு அற்புதம் இருக்குங்க. இதை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. அடிலைட் நகர மையத்திலிருந்து சுமாரா 15 கிலோமீட்டர் கிழக்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய மவுண்ட் லாஃப்டி இந்த மலைத்தொடரோட மிக உயரமான சிகரமாக இருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 710 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த மலை அடிலைட் நகரத்தை மேலிருந்து பார்க்கக்கூடிய அற்புதமான இடமா இருக்கு. மலையோட உச்சியில நின்று பார்த்தோம் அப்படின்னா மேற்கு பகுதியில பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய அடிலைட் நகரமும் சமவெளிகளும் கண்ணுக்கு தெரியும். கிழக்கு பகுதியில பிக்காடில்லி பள்ளத்தாக்கோட அழகையும் ரசிக்கலாம். அதனாலதான் மவுண்ட் லாஃப்டி சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமில்லாமல் சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கும் மற்றும் நடைப்பயணம் மேற்கொள்கிற

உங்களுக்கும் ரொம்பவுமே பிடிச்ச இடமா இருக்கு. ஆனா இந்த மலையோட சிறப்பு இயற்கை அழகுல மட்டும் இல்லைங்க, இந்த மலையோட தொடர்புடைய பழங்குடி வரலாறும் ரொம்ப முக்கியமானது. இந்த பகுதியோட பாரம்பரிய உரிமையாளர்களான கார்னா மக்கள் இந்த மலையை இருள்டா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதோட பொருள் இரண்டு காதுகள் அப்படின்றது தாங்க. இந்த பேர் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உரைட்லா நகரத்தோட பேர்லேயும் தொடர்ந்து கூப்பிடப்படுது. 1802 வருஷம் மார்ச் 23 புகழ்பெற்ற கடற்பயணி மற்றும் ஆய்வாளர் மேத்யூ பிளிங்டர்ஸ் இந்த மலைக்கு மவுண்ட் லாஃப்டி அப்படின்னு பேர் வச்சாரு. அதுக்கப்புறமா 1831 வருஷம் ஏப்ரல் மாசத்துல ஆய்வாளர் கோலெட் பார்க்கர் இந்த மலையை ஏறின முதல் ஐரோப்பியரா இருந்தாரு. ஆனா ஐரோப்பியர்களோட வருகைக்கு முன்னாடியே இந்த நிலப்பகுதியை பழங்குடியினர் பயன்படுத்தி வந்திருக்கலாம் அப்படின்னுமே நம்பப்படுது. மலையோட உச்சியில் இருக்கக்கூடிய பிளிண்டர்ஸ் தூண் அல்லது நினைவு தூண் கூட ஒரு சுவாரஸ்யமான வரலாற்றை கொண்டதா இருக்குங்க. ஒரு காலத்தில் இது நில அளவீட்டுக்கான முக்கியமான குறியீடாக பயன்படுத்தப்பட்டது. 2 போறப்போ மலையோட உச்சி பொதுமக்களுக்காக மூடப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் இந்த நினைவு தூண் வழி செலுத்தலுக்கு பயன்பட்டிருக்குங்க. இன்னைக்கு மவுண்ட் லாஃப்டி இயற்கையை ரசிக்கவும் நடைப்பயணம் செய்யவும் அடிலைட் நகரத்தோட அழகை மேலிருந்து பார்க்கவும் ஏத்த இடமா இருக்கு. குறிப்பாக வாட்டர்ஃபால் கள்ளி பகுதியிலிருந்து கிளீலாண்ட் நேஷனல் பார்க் வழியா உச்சியை அடையக்கூடிய நடைபாதை ரொம்பவுமே பிரபலமானது. சுமார் 4 நீளம் இருக்கக்கூடிய இந்த பாதை செங்குத்தான நடைப்பயணமாக இருக்கிறதுனால உடற்பயிற்சி விரும்புகிறவங்களுக்கு நல்ல சவால் தாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அடிலைட் பகுதியிலேயே மவுண்ட் லாஃப்டி மிகவும் குளிரான இடங்களில் ஒன்றா இருக்கு. குளிர்காலத்தில் சில நாட்களில் வெப்பநிலை 3-4 டிகிரி செல்சியஸை கூட தாண்டலாமாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்குதான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தி அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்தரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய காலத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே, அதாவது குடியரசு நாள்

0: இந்த மாதிரி நாட்கள்ல முக்கியமான நாட்கள்ல தான் நாங்க வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், ஒரு கூட்டமா கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனா இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பா நினைச்சு அவரை ஒரு தெய்வமா கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரி மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு மக்கள் இயக்கமா இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: துன்பம், நல்லது கெட்டது, உறவுகள் எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய காக்கம்பாடியை சேர்ந்த ஒரு அண்ணா கிட்ட சில விஷயங்களை கேட்டிருந்தேங்க. அவர் விலைவாசியை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. என்ன இவ்வளோ விலைவாசி உயர்ந்திருக்கா? இந்த விலைவாசி உயர்ந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் அப்படின்றது இன்னும் உயரலை அப்படின்றது தெளிவாக தெரியுதுங்க. வாங்க, அந்த அண்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம். பொன்ராஜ் ஏற்காடு சேர்ந்த காக்கம்பாடி. நான் வந்துட்டு இங்கே ஒரு 50-60 வருஷம் ஆகுது. நான் இப்போ விலைவாசினுடைய மாற்றம் அன்னைக்கு இந்த இதுதான் சந்தை, இந்த இடம் தான் சந்தை. நான் வந்துட்டு ஒரு 80 வரும், 75 நான் இங்கே வந்துட்டுருக்குறேன். நான் 63 நான் பிறந்தேன். நான் 75 அங்கே வந்துட்டுருக்கேன், சின்ன வயசுலேயே வருவேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு கீழே உதைக்கும் சந்தை, ஏரி கிரவுண்டு வரைக்கும் சந்தை இருக்கும், ஏரி பக்கம் வரைக்கும் சந்தை இருக்கும். அப்போல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பொரி வாங்கினான்னு சொன்னால் 50 பைசா ஒரு பாக்கிட்டு பொரி வாங்கினோம். ஒரு பக்கா பொரி 50 பைசாவுக்கு வாங்கினோம். இன்றைக்கி வந்துட்டு அதே ஒரு கிலோ கணக்கில் போயிடுச்சு. இன்றைக்கி கிலோ கணக்கில் போகும்போது என்ன தெரியுமா, 70 ரூபா இன்றைக்கி வருது. அன்றைக்கி வாங்கும்பொழுது எவ்வளோ? 50 பைசாவுக்கு வாங்கணும். எனக்கு விவரம் தெரிய நான்லாம் வந்துட்டு அன்றைக்கி வாங்கினேன். இன்றைக்கி வந்து லேட்டு, இவ்வளோ லேட் இருக்குது. அன்றைக்கும் இன்றைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, மக்கள் தொகை கூடிக்கிட்டே வருது, விலைவாசும் வந்து கூடிக்கிட்டே வருது. இதுதான் காரணம்.
3: ரொம்ப தெளிவாக பொறுமையாக ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. அதே சமயத்தில் இவ்வளோ விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்ட அண்ணாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நேர்களே, நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்மின் 9787701078 என்ற எங்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். நேர்களே பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.
3: நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு மஞ்சக்குட்டை பகுதியை சேர்ந்த சில்லம்மா அப்படின்ற ஒரு பாட்டி ரொம்ப அருமையா ஒரு மாதா பாடலை பாடினாங்க. அந்த பாட்டை நான் கேட்டேன், நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு.
7: அங்க மாதா கனமணி அடிக்க எங்கண்ண உங்க மறுக்குறுத்தா போத வைக்க

உனக்கு வாசலில் வஞ்சி மரம், அங்கே மாதா கனமணி அடிக்க எங்கண்ண அவங்க வாது வாதா போன மரம், அங்கே மாதா கனமணி அடிக்க உனக்கு வாதுலியா ரெண்டு கிளியே எங்கண்ணே உனக்கு ஓசை விட்டு கொத்த கத்துமம்மா, இங்கே வாங்கடா கண்ணுவாடா எங்கண்ணே உங்கள் வாழப்பு சக்கரையா உங்கள் சக்க

செல்லம்மா பாட்டி நமக்காக ஒரு அழகான பாடலை பாடி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலை பாடி கொடுத்ததுக்காக. நேரிலே தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நீர்நிலைகளுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் சுத்தியும் பாருங்களேன். நீண்ட கழுத்தை வளைச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய இறைய பொறுமையா கவனிக்கக்கூடிய ஒரு கம்பீரமான பறவையை உங்களால பார்க்க முடியும். அந்த பறவையோட பேர் தான் கிழக்கு பெருங்கொக்கு. இதோட அறிவியல் பெயர் அர்டியா அல்பா மோடிஸ்டா அப்படின்றது தாங்க. நியூசிலாந்தில் இது ஒயிட் ஹெரான் அப்படின்னும் மாவோரி மொழியில் கோட்டுக்கூ அப்படின்னுமே அழைக்கப்படுது. இந்த பறவையோட தோற்றமே ரொம்பவுமே கம்பீரமானதுங்க. சுமார் 83 to 103 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட கிழக்கு பெருங்கொக்கு முழுசுமே வெள்ளை நிற இறகுகளை கொண்டதாக இருக்கும். அதோட நீண்ட கழுத்து தான் இதோட மிக முக்கியமான அடையாளம். சொல்லப்போனா இதோட கழுத்து அதோட உடலோட நீளத்தை விட 1.5 மடங்கு நீளமா இருக்குங்க. இனப்பெருக்க காலத்துல இதோட அழகு கருப்பு நிறமா மாறும். மற்ற காலங்கள்ல மஞ்சள் நிறத்துல இருக்கும். முகத்தோட வெளிப்புற பகுதிகள்லயும் இனப்பெருக்க காலத்திலையும் பச்சை நிற மாற்றம் இருக்குங்க. அழகான வெள்ளை உடல், நீண்ட கழுத்து, நீண்ட கால்கள், தொலைவிலிருந்து பார்த்தாலே இது ஒரு கம்பீரமான பறவை அப்படின்னு தெரிஞ்சிருங்க. கிழக்கு பெருங்கொக்கு ஆசியா மற்றும் ஓசியானாவில் முழுசுமே பரவலாக இருக்கு. இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சீனா, ஜப்பான், இலங்கைன்னு பல பகுதிகளில் இதோட இனப்பெருக்க குழுக்கள் இருக்குங்க. ஆஸ்திரேலியாலையுமே இது பரவலாக இனப்பெருக்கம் செய்யுதுங்க. குறிப்பாக நாட்டோட வடக்கு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஜோடிகள் கொண்ட பெரிய இனப்பெருக்க காலனிகள் இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இப்போது இந்த பறவை எப்படி வேட்டையாடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கிழக்கு பெருங்கொக்கு ஆழமில்லாத தண்ணியில் மெதுவாக நடந்து போகுமாங்க. சில நேரங்களில் அசையாமல் நின்றுக்கிட்டே சரியான தருணத்துக்காக காத்திருக்குமா. அதுக்கப்புறமா ஒரே வேகமான அசைவில் தன்னோட நீண்ட அழகால இறைய பிடிச்சிட்டு வந்துருமா. இதோட உணவுல மீன்கள், தவளைகள், சின்ன ஊர்வன, சின்ன பறவைகள், கொறித்துண்ணிகள், அப்படி மட்டும் இல்லாம பூச்சிகள், ஒட்டுண்ணிகள், மெல்லுடலிகளும் இடம்பெறுது. இனப்பெருக்க காலத்துல இது பெரும்பாலும் மற்ற நாரைகள், வெண்கொக்குகள், நீர்க்காகங்கள், கரண்டி அழகு பறவைகள் மற்றும் ஐபிஸ்கள் மாதிரியான

பறவைகளும் சேர்ந்து கூட்டமாக இனப்பெருக்கம் செய்யுதுங்க. நேர்களே, இதோட கூடுமே சுவாரஸ்யமானது. சில நேரங்களில் 20 மீட்டர் அப்படி இல்லைன்னா அதற்கும் அதிகமான உயரத்தில் மரங்களோட உச்சிகளில் கிளைகளை வச்சு குச்சிகளை அடுக்கி அகலமான தட்டையான கூடை அமைக்குது. ஒரு முறை பொதுவாக 2-6 முட்டைகள் வரைக்கும் இடுமாங்க. அந்த முட்டைகள் எல்லாமே வெளிர் நீல பச்சை நிறத்தில் இருக்குமா. ஆனால் இந்த பறவையோட கதை நியூசிலாந்தில் இன்னமுமே முக்கியமானதாக இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்க. அந்த வகையில் இன்னைக்கு முகாபா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் அவங்களோட தனித்துவமான கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன், நான் உங்கள் தருண் தாங்க. நேர்களே, டென்னல் தீவு அப்படின்ற இந்த தீவில் தான் முகாபா மக்கள் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அதனால் இதுக்கு உள்ளூர் மக்களால் முகாபா அப்படின்ற ஒரு பேருமே இருக்குது. சுமாராக 660 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும், 80 கிலோமீட்டர் நீளமும், 14 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த தீவு உலகத்தோட ரெண்டாவது பெரிய உயர்ந்த பவள அட்டோல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் ரென்னல் தீவோட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அதோட நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய டெகானோ ஏரி தாங்க. சுமார் 29 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த ஏரி ரென்னல் தீவோட மொத்த பரப்புகளையும் ஆக்கிரமிச்சிருக்கு. இது உலக பாரம்பரிய தலமாகவுமே பட்டியலிடப்பட்டிருக்கு. கடலுக்கு பக்கத்தில் இருந்தாலும் இந்த ஏரி சாதாரண கடல் நீர் மட்டும் இல்லைங்க, உவர் நீர் மற்றும் நன்னீர் கலந்த நீரை கொண்டிருக்கக்கூடியது. இந்த ஏரியோட அதிகபட்ச ஆழமே சுமார் 44 மீட்டர் தான். விலாங்கு மீன்கள், நீர்பாம்புகள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகள் இந்த இடத்துல இருக்குங்க. இயற்கை மட்டுமல்ல, ரென்னல் தீவோட வரலாறும் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும். கிமு 2000 1600 காலகட்டங்களில் லிபிடா கலாச்சாரத்தை சேர்ந்த மக்கள் இந்த பகுதிக்கு வந்ததாக நம்பப்படுது. அதுக்கப்புறமா பல்வேறு குடியேற்றங்கள் நடைபெற்றதுங்க. சுமார் கிபி 1400 முன்னாடி வாலிஸ் தீவு பகுதியிலிருந்து வந்த பாலினேசிய மக்கள்

ரென்னலில் குடியேறினதா தகவல்கள் குறிப்பிடுது. இரண்டாம் உலக போறப்போ இந்த தீவு முக்கியத்துவம் பெற்றதுங்க. டெகானோ ஏரி ஜப்பானிய மற்றும் அமெரிக்க படைகளோட பறக்கும் படகுகளுக்காக தளமாக பயன்படுத்தப்பட்டது. 1943 அப்புறம் அமெரிக்காவோட PBY கேட்டலைன் விமானங்களும் இந்த ஏரியை தளமாக பயன்படுத்தி இருக்குங்க. இந்த போரோட முடிவில் 8 விமானங்களுமே ஏரியில் மூழ்கடிக்கப்பட்டதாகும்.

விவசாயம், மீன் பிடித்தல் மற்றும் குடும்பத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை இவங்களோட அன்றாட வாழ்க்கையில் முக்கிய இடம் பெற்றிருக்கு. ரென்னலியன் மொழி, சாலமன் பிஜன் மற்றும் ஓரளவு இங்கிலீஷும் பயன்படுத்தப்படுது. ஆனால் இயற்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இந்த தீவுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையாக இருக்குங்க. நேர்களே, ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்து வந்த மனித வரலாறு, இன்னொரு பக்கம் உலகத்தோட மிகப்பெரிய உயர்ந்த பவள அட்டோல்களின் வரலாறு, அதுக்கு மத்தியில் பிரம்மாண்டமான டெகோனா ஏரி, அதை சுற்றியுமே தனித்துவமான பறவைகள், விலங்குகள், கடல் உயிரினங்கள், இது எல்லாத்தையுமே உன்னார வச்சிருக்கிறதுனால ரென்னல் தீவு பசிபிக் பெருங்கடலோட ஒரு சாதாரண தீவு இல்லை. இயற்கை, வரலாறு மற்றும் கலாச்சாரம் ஒன்றா வாழக்கூடிய ஒரு அற்புதமான உலகம்னே சொல்லலாம். இது ரென்னல் தீவு தாங்க, உள்ளூர் பேரில் முகாபா அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில், ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணியுமே சொல்லலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: கோடா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இந்த இரவு நேரத்தில் உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக், கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம நிலையன் 9787770108. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்றைக்கி நான் யாரை பற்றி கதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவரோட பேரு தங்கவேலு. அவரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை, அவருடைய நினைவுகளை உங்ககிட்ட கதையாக வந்து நான் சொல்கிறேன். அவரோட சொந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா தர்மபுரியில் இருக்க ஒரு சின்ன கிராமம், அந்த ஊரில் தான் வந்து அவர் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு அவருடைய மனைவி ஊருக்கு வந்து அவருடைய மனைவி வீட்லேயே வந்து இருக்கார். அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் அவர் கிடைக்கிற வேலைக்கு வந்து போயிட்டுருப்பார். ஒரு கொத்தனாராக வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தார். பல வருடங்கள் அதே வேலையில் நீடித்தார் அவர், அவருடைய மனைவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மனைவி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரே வீட்டில் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் வந்து போகுது, அவருக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தையும் வந்து பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருடம் கழித்து அவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து கொத்தனார் வேலைக்கு வந்து போயிட்டே இருந்தார். ஒரு நல்ல ஒரு குடும்பமாக வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் வேலைக்கு போவார். வேலைக்கு போயிட்டு வந்து வரக்குள்ள ரெண்டு மூணு நண்பர்களை பார்த்து அப்படி பேசிட்டு வருவார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுவார். திரும்ப வந்து அடுத்த நாள் வேலை. இப்படி தான் அவருடைய வாழ்க்கை முறை இருந்துச்சு. அவருடைய பிள்ளைங்க அப்படின்றப்ப வந்து அவ்வளோவா படிக்கல, ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வந்து படித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குமே வந்து படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்றைய காலம் மாதிரி இல்லை, ஒரு ரொம்ப காலங்களுக்கு வந்து முன்னாடி அவ்வளோவா படிக்க வைக்க மாட்டாங்க இல்லையா. அதனால் வந்து அவருமே வந்து ஸ்கூல்லாம் வந்து போக சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால இவங்க குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டும் பள்ளிக்கூடம் வந்து போயிருக்காங்க. அவருடைய பொண்ணுங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு அந்த வயல் வேலைகளுக்கெல்லாம் வந்து போவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து காலங்கள் போயிட்டே இருக்கு. அவங்க பையனும் வந்து வெளியிடத்துல சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து அப்படியே போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா அவருடைய ரெண்டு பெண்களுக்குமே வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப லாங்கான ஒரு ஊரில் பண்ணி கொடுத்ததுனால அப்பப்போ இவர், இவருடைய மனைவி, அதுக்கப்புறம் இவருடைய பையன், மூணு பேர் பார்த்துட்டு வருவாங்க. நிறைய நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு பையில் அவருடைய பெண்களுக்கு பிடிச்ச ஒரு பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு அவருடைய பொண்ணுங்களை பார்க்குறதுக்கு கிளம்பிடுவார் தங்கவேலு. தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அவங்க கூட கதையாக நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது சூப்பரான ஒரு பாடல், இல்லைங்க ரெண்டு பாடல். பாடல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு ஓட் பண்ணுங்கள். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்குதான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால் அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பாலப்பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்கள் வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம்.

0: வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்க கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்க கூடயே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த கைகளோடு அந்த ரவுண்டா நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரனுடைய காலத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மாலை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தங்கவேலு அவருக்கு இன்னைக்கு 75 வயதுகளுக்கு மேலே வந்து ஆகுது. அவருடைய வாழ்க்கையில் அவர் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து சில ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தனார் வேலைக்கு வந்து போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஆகுது, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள். அதனால் அவரால் தொடர்ந்து அதிக வெயிட்லாம் தூக்கி வேலைக்கு வந்து போக முடியல. அதனால் ஏதாவது சிம்பிளான ஒரு வேலை தொலைவலாம் அப்படின்னு வந்து அவர் இருந்தார். அப்போ அவருக்கு வந்து ஒரு வாட்ச்மேன் வேலை வந்து கிடைக்குது. இவர் இருக்கிற ஒரு ஊரில் வந்து கிடைக்காது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு திருப்பத்தூரில் தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்க வந்து இருக்காங்க. அவர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி திருப்பத்தூரில் ஒரு வேலை இருக்குது, ஒன்றும் வேலையெல்லாம் இல்லை, வாட்ச்மேன் வேலை தான், சும்மா அந்த இடத்த வந்து பார்த்துக்கணும், ஒரு வீடு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட ஒரு நிலங்களை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிட்றாங்க. திருப்பத்தூரில் இருக்கிற ஏலகிரி அப்படின்ற ஒரு ஊர் தான். அப்போ இவர் வந்து அந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு போகிறாரு. இவருடைய உறவினர் வந்து கூப்பிட்டு போகிறாரு. திருப்பத்தூரில் இருக்க இவருடைய உறவினர் தங்கவேலை வந்து வர வச்சு, திருப்பத்தூர் வர வச்சு கூட்டு போகிறாரு ஏலகிரிக்கு. போகும்போது வந்து காரில் தான் வந்து கூட்டு போகிறாங்க. அந்த அங்கே போயிட்டு அந்த வீட்டை வந்து காமிக்கிறாங்க. போகும்போதே அது வந்து ஒரு மலை பிரதேசம், அப்படியே வந்து சுற்றிலும் வந்து காடுகள் தான் இருக்கும், அப்படியே மலை தான் வந்து ஏலகிரி அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்து அவர் போகும்போதே அந்த மலை இயற்கை அதெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பிடிச்ச ஒன்றா வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து கூட்டு போகிறாங்க. அங்கே போனதும் ஏலகிரியில் போனதுமே வந்து நல்லா வந்து சாப்பிட்டு அந்த வீட்டை வந்து இவருக்கு போய் காமிக்கிறாங்க. அந்த வீடு, சுற்றியில் இருக்க தோட்டம், இதை வந்து பார்த்துக்கணும், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு போய்க்கலாம், வீட்டுக்கு போயிட்டு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள மனைவியை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கூட்டு போனார் இல்லையா, அவர் வந்து இவர் தங்குற இடம் எல்லாத்தையும் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடம் எல்லாமே ரொம்ப அவருக்கு பிடிச்சி போனதுனால சரி இங்கேயே வந்துடலாம் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பையன் அந்த சமயத்தில் வந்து அவருடைய அம்மாவை பார்த்துட்டு அங்கே இருந்தாங்க. இவர் வந்து ஏலகிரியில் வேலைக்கு வந்து வந்துட்டார். அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டு அவர் மனைவி கிட்ட அன்னைக்கு வந்து அவங்க மனைவி வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு ஈவினிங் டைமில் வராங்க. அப்போ வந்து நைட்டு வந்து அவர் பையன் வேலைக்கு போயிட்டு வராங்க. அந்த ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி ஏலகிரியில் எனக்கு வேலை பிடிச்சிருக்கு, கூப்பிட்றாங்க, இவ்வளோ சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க, தங்குற இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, சாப்பாடு வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்களுமே வந்து சரி போயிட்டு வரதுனா போயிட்டு வாங்க, காசும் இருக்குது, நான் வந்து அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவங்க பையனை வந்து சொல்கிறாங்க. அவங்க மனைவியும் சரி போயிட்டு வாங்க, கொஞ்சம் நாளைக்கு வந்து சம்பாரிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம நிலைய எண் 9787070107.8. இப்போ ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, சாரி ரெண்டு பாடல் கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும். அத

0: நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
1: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க அவங்க கூட. இன்னைக்கு தங்கவேலு அப்படின்ற ஒருவருடைய ஒரு கதையை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவருக்கு 75 வயசு ஆகுது. ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல நினைவுகளை கதையாக வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து ஏழைகிரிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் அவருடைய மனைவிக்கிட்டையும் அவருடைய பையன்கிட்டையும் வந்து சொல்றாரு. பொண்ணுங்களாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் மனைவியும் அவருடைய பையனும் வந்து சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரு நைட்டே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து துவச்சி போட்டு காலையில் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு காலையில் வந்து ஒரு 9 மணிக்கு வீட்டில் வந்து சாப்பிட்டு அவர் வந்து கிளம்பிட்டார். அங்கே போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மதியானம் ஒரு சாயந்தர நேரத்துக்கெலாம் ஏலகிரி வந்து ரீச் ஆகிட்டார். அங்கே ரீச் ஆனதுமே பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து சேலரி அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. எல்லாமே வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது, அங்கே தங்குற இடமும் பிடிச்ச மாதிரி இருக்குது, சுற்றியில் இயற்கை சூழ்ந்த பகுதி, அங்கே போயிட்டு தங்குறாரு. மொதல் நாள் அவருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா தூக்கம் வருது, சரி அப்படியே இங்கே இருந்துடலாம் அப்படின்னு வந்து நினச்சாரு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு நாய்க்குட்டி, அதை பக்கத்தில் அவரே வந்து சாப்பாடு போட்டு வளர்த்துறாரு. ரொம்ப ஒரு இனிமையான நினைவுகளாக அவருடைய வாழ்க்கையில் இருந்தது என்ன அப்படின்னா அந்த ஏலகிரி நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர் நினைக்கும் போதும் அந்த ஏலகிரி நினைவுகள் அவருக்கு வந்து ஒரு அற்புதமான நினைவுகளாக இருக்குது. காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சிருவார். 4 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே வந்து அவருடைய அந்த தங்கறாருலேயே அந்த வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக அவருக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வருவார். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டைமில் அப்படியே பனி மூட்டம், ஏலகிரி மலைச்சார்ந்த பகுதி, அப்படியே சுத்தமான காற்று அதெல்லாம் வந்து இருக்கும். அப்படியே அதில் வந்து ஒரு வாக்கிங் மாதிரி வருவார். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனாலேருந்து காலையில் கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து எப்பயுமே நடப்பார். அந்த மாதிரி காலையில் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்து அவருக்கு பிடிச்ச கடையில் அவருக்கு அங்கே தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. எப்போ அப்படின்னா அவர் வந்து ரொம்ப நாட்கள் ஆனதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சவங்களாம் மாறுறாங்க. அங்கே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 7 மணி அந்த சமயத்தில் திரும்பி அவருடைய இடத்துக்கு வருவார். அதுக்கப்புறம் ஒரு 9 மணி பக்கமாக சாப்பிட்டுட்டு அவரே வந்து சமைச்சு சாப்பிடுவார். சில நேரங்கள் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் கடையில் கம்மியாக கிடைக்கக்கூடிய இடங்கள்லாம் வாங்கி சாப்பிடுவார். அதே மாதிரி ஏதோ சண்டே அப்படின்னா எப்பயாச்சும் வீட்டுக்கு போயிட்டு கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டு வந்துட்டு திரும்ப அதே நேரத்துக்கு வந்துடுவார். இது அவருடைய ஒரு வழக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த தோட்ட வேலைகளையும் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ தண்ணி எடுத்து விடுறது, அப்புறம் சுற்றியில் யாராச்சும் வராங்களா அப்படின்னு பார்த்துக்கிறது. அப்படியே அந்த இடத்துக்கே வந்து ஒரு வாட்ச்மேனாக வந்து பல ஆண்டுகள் வந்து அங்கேயே இருந்தார். அந்த பல ஆண்டுகள் இருந்த நினைவுகளை இப்பயும் அவர் அப்பப்போ நினச்சி பார்க்குறதும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவரை பற்றி நிறைய விஷயங்களை உங்கள்கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது சூப்பரான ஒரு பாடல். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய சூப்பரான ஒரு பாடல்களை வந்து கேட்டோம். இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓட் பண்ண வேண்டிய எண் என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிலை என்ன தாங்க 9787707078 கால் பண்ணி இந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் போதும், நீங்கள் ஓட் பண்ணுற அந்த பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஜாலியாக வீக்கெண்ட்லேயும் அந்த பாடலை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த இரவு நேரத்தில் யாரை பற்றின ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, தங்கவேலு. அவருக்கு 75 வயசு ஆகுது. அவருடைய சொந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி. ஆனால் அவர் வந்து வேலை பார்த்த இடம் திருப்பத்தூரில் இருக்கிற ஒரு ஏலகிரி அப்படின்ற ஒரு இடத்துல அவர் வந்து பல வருடங்கள் வேலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு அவர் வெளியே வராரு. ஒரு சில கட்டங்களில் அங்கே வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா அவருக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏன் அப்படின்னா பக்கத்தில் எந்த மெடிக்கலும் இருக்காது, ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு மாத்திரை மருந்து வாங்க முடியாது. ஒரு நைட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அவர் இருக்கிற இடம் கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், ரொம்ப அதிகமான காடுகள் சூழ்ந்திருக்கும். அதே மாதிரி சென்டரில் வீடு, சுற்றிலும் தோட்டம், அந்த மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து நைட் டைமில் ஒரு காய்ச்சலோ தலைவலியோ இல்லை வயிற்றுலையோ ஏதோ ஒரு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அந்த ஒரு சமயத்தில். அதே மாதிரி இரவு நேரங்களில், பகல் நேரங்களில் அப்படின்னா அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு வரவங்களோ பக்கத்தில் 2-3 பேர் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பார். இரவு நேரத்தில் அவர் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஏன் அப்படின்னா பேசுகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் எல்லோரும் தூங்கிடுவாங்க. அந்த இடமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீப்பான ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான இடம். இவர் வந்து 8 மணிக்கு பக்கமாக இவர் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்குவார். அதே மாதிரி ஒரு 7 மணிக்கு பக்கமாக அப்படியே டீ குடிக்கிறதுக்கு அங்கங்கே வந்து போயிட்டு வருவார், அதே ஒரு கடைக்கு வந்து போயிட்டு வருவார். அந்த நைட் டைமில் யாரும் பேசுகிறதுக்கு இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. ஆரம்பத்தில் நம்ம வந்து வீட்டுக்கே போயிடலாமா, ஏன் அப்படின்னா அவருடைய வீட்டில் அவர் பையன்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் நைட்டு ஃபுல்லாக வந்து நிறைய நாயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பார். இப்போ யாருக்கிட்டையுமே பேசாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் அந்த இடம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால, சம்பளம் அதிகமாக வரதுனால அங்கேயே வந்து இருந்தார் தங்கவேலு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பையனுக்கு வந்து திருமணம் ஆகுது. அந்த திருமணத்தப்ப ஊரில் ஒரு சில நாட்கள் வந்து ஒரு 10-15 நாள் வந்து லீவில் இருந்தார். அங்கங்கே பத்திரிக்கை வைக்க போகிறது, அதே மாதிரி மற்ற கல்யாண வேலையெல்லாம் பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் வந்து அந்த ஏலகிரிக்கே வந்து ஒரு பல ஆண்டுகள் வந்து வேலை பண்ணார். அப்புறம் அவர் மனைவிக்கு வந்து உடம்பு முடியாதப்ப அவர் வந்து திரும்பவும் அவருடைய சொந்த ஊருக்கே வந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய சொந்த ஊரில் தான் வந்து இருந்தார். திரும்ப அவர் ஏலகிரிக்கு வரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருந்தது என்ன அப்படின்னா, அவர் ஏலகிரியில் இருந்த நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவருக்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சு. அப்பப்போ அவருடைய பேர குழந்தைங்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நாங்கள் ஏலகிரியில் வேலை பார்த்தேன், அந்த இடம் செம்மையாக இருக்கும், எப்பயாச்சும் நம்மளாம் வந்து போகலாம், எப்பயாச்சும் நம்மளாம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் போகிறதுக்கான ஒரு ஆசை இருந்தாலும் அதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் அவருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவரை பற்றி நிறைய விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்னைக்கு தங்கவேலு அவரை பற்றின ஒரு கதையை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய 75 வயசில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஊரில் கிடைக்கிற வேலையை வந்து செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. அதே மாதிரி அவருடைய ஊரில் ஒரு சின்ன ஃப்ளாட் இருக்கும், அந்த ஃப்ளாட்டுக்கு ஒரு வாட்ச்மேனாக வந்து அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அங்கே தான் வந்து அவர் நைட்டு வந்து ஒரு சின்ன கொட்டாய் இருக்கும், அந்த கொட்டாய்க்குள்ளார தான் வந்து தூங்குவார். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே தான் அவருடைய வீடு. அவருடைய மனைவி வந்து இறந்துட்டாங்க. அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாதப்போ தான் அவர் வந்து ஏலகிரியிலிருந்து அவருடைய சொந்த ஊருக்கு வந்தார். ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் அவருடைய மனைவி வந்து இறந்ததுக்கப்புறமா அவர் வந்து திரும்ப ஏலகிரிக்கு பயணிக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் அவர் பேர குழந்தைகிட்டலாம் வந்து நிறைய கதை சொல்லுவார். இந்த மாதிரி ஏலகிரியில் வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், நான் வேலை பார்த்த இடம் இங்கே இருக்கும், அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து நான் டீ குடிக்க நடந்து போவேன், அந்த மாதிரி சொல்லுவார். இப்போ இன்றைக்கி அவருடைய பேர குழந்தைகளும் வந்து வளர்ந்துட்டாங்க. இன்றைக்கி அவருடைய பையன்தான் அவரை வந்து பார்த்துக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவருடைய குடும்பத்தோடு அவர் வந்து எப்போ ஆரம்பத்தில் அவருடைய மனைவியோட வீட்டுக்கு வந்தாரோ அதே ஒரு வீட்டில் வந்து இன்றைக்கி சந்தோஷமாக வந்து அவருடைய பையன், அதுக்கப்புறம் அவருடைய மருமகள், அதுக்கப்புறம் 2-3 பேர குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவருடைய 75 வயசுலேயும் கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டை வந்து சும்மா ஒரு வாட்ச்மேனாக வந்து இருந்துக்கிட்டு அவரால் முடிஞ்ச ஒரு பணத்தை அவருடைய ஃபேமிலிக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டும் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த ஏலகிரி நினைவுகள் தான். அங்கே சந்தித்த மனிதர்கள் கிட்டத்தட்ட பல வருடங்கள் அங்கே தங்கியிருந்தப்போ அங்கே சுற்றி இருந்த நிறைய மனிதர்கள் வந்து இவருக்கு நண்பர்கள் ஆகிறாங்க. டீ கடையில் இருக்கவங்களாகட்டும், டீ கடைக்கு வரவங்களாகட்டும், அதே மாதிரி பக்கத்து தோட்டத்தில் இருக்கவங்களாகட்டும், அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து திரும்ப பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு ஏக்கம் அவருடைய மனசில் வந்து இருக்குது. அவருக்கு துணையாக இருக்கிறது என்ன அப்படின்னா அவருடைய கொட்டையில் ஒரு எஃப்எம் வந்து வச்சுருப்பாரு. அந்த எஃப்எம்ல வர பாடல்

எல்லாமே கேட்பாரு. சோக பாடல்கள் அதிகமாக அந்த எஃப்எம்ல வந்து அவர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாரு. இவருடைய கதை நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி இவருடைய கதையை வந்து கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய வாழ்க்கையில ரொம்ப மிஸ் பண்றது யார் அப்படின்னா அவருடைய மனைவி. அவருடைய சொந்த ஊர் வந்து வேற ஊர் தான். அவர் வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு அவருடைய மனைவியோட ஊருக்கே வந்து வந்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்குமே அவருடைய மனைவியோட வீட்டில் தான் வந்து அவர் தங்கியிருந்தார். நடுவில் ஏழைக்கு

இவரை வந்து விசாரிப்பாங்க. இவரும் வந்து அந்த பேர குழந்தைங்கள்லாம் வந்தால் இவரால் முடிஞ்ச ஒரு பணத்தை, இவர் சம்பாதிச்ச பணத்தை அந்த பேர குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறது இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இன்றைக்கி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவரோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு அனுப்புங்க. நம்ம நிலை எண் 9 7 8 7 7 0 107 8. இப்போ ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.